இத்தனை பாடல்களை நாங்கள் கேட்ட வழியில் இறுதியாக எனது பாடலை தரங்கள் நிகழ்ச்சியை நடவு கொண்டு வருவோம் என்று வளமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். மரகத வீணை என்ற திரைப்படத்திலிருந்து மரகத வீணை என்று ஆரம்பிக்கும் பதத்தோடு பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறுப்புகளே, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த திட்டிக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: வணக்கம் என் அன்பர்களுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: அப்பா, டேய் அப்பா, ஐயா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா.
3: தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா.
2: ஆமா, இன்னைக்கு தலையை மாத்திக்கிட்டியாப்பா?
3: இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்த முந்தங்க நைனா.
2: என கல்யாணம் பண்ணிவிடா.
3: ராத்திரியோ தொல்லை பண்றீங்களே நைனா.
2: ராத்திரியான கல்யாணம் நினைப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணிவிடா.
3: கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா?
2: நீ என்னடாப்பா பண்ணன?
3: பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேன்.
2: நீ பண்ண அதே பாவத்தை எனக்கும் பண்ண தெரியுமா அப்பா?
3: உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிருங்க. இப்படித்தான் நேற்று ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுதை படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொர வரைக்கும் கொண்டு போய் துவச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க?
2: எனக்கு எப்படியா?
3: நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா.
2: அப்ப ஆஞ்சநேயா, நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க அவசரம் தெரிய போகுது? முருகா, நீ தான் நம்ம ஆளு, ரெண்டு கொண்டாடிக்கிற, நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா
3: இங்க இருக்குங்க.
2: ஏன் அடிக்கடி மாத்திக்கிற?
3: ஏன் இஷ்டம்.
2: சரிடா.

0: ஆளு நரம் மாதிரி இருக்க, காலு இரும்பு மாதிரி இருக்கு, ஏறியா கலை?
1: சும்மா களைப்பா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் போடி.
0: ரணிய
1: காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே
2: என்னையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற?
1: பறி கொடுத்த மாதிரி என்னடி, பறியா போயிடுச்சுடி அந்த பாரடி.
3: என்னால ஓட முடியலடா.
2: ஓட முடியல பேசிட்டு இருக்க, வெட்டலாம் அவனை.
1: வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும்.
3: என்ன
1: செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி
2: ஓங்கி
1: என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன்.
0: ஐயோ என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க?
3: இவர் இருந்தவன செத்தன நல்லா வேசி கட்டின மாதிரி.
2: அப்பா ஆமா, அப்பா
3: எந்த ஆம?
2: நாட்டாம.
3: என்னையா என்ன அங்க கலாட்டா பண்றீங்க?
0: நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
3: கேட்டீங்களா கேட்டீங்களான்னு அவர் எப்படி கேப்பாரு? சொன்னாத்தான கேப்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபாய் 90 பைசா தர்றேன்.
1: அதுமையா பேட்டா சிறப்பு மாதிரி 12 90 12 ரூபாய்
3: உங்களுக்கு சாதகத்துக்கு 90 பைசா ஊர்லாச்சு.
1: மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவன் வீட்டுக்கு
2: போப்பா.
4: என்னங்க நான் புரட்டாவுக்கு மாவு பண்ணுற மாதிரி பண்ணிருக்கீங்க?
2: பழம் எங்கடா?
4: பழம் கீழே இருக்கு.
2: அப்பா கல்யாணம் முடிச்சு போயிடா, கல்யாணத்தை முடிச்சு போயிடா.
4: என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெற்றதுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்ட சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம்தானா நைனா?
2: படுங்க
4: நைனா.
2: இதுதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது, நம்ம இஷ்டத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல.
4: என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க? படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மெதிப்பு. இந்த சங்கு புள்ள
2: கண்டா புள்ள காலை ஒடிச்சிருவேன்.
4: நைனா நைனா என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது.

0: தம்பிக்கு எந்த ஊரு?
1: இதே ஊரு தான்.
0: எந்த தெரு?
1: முட்டு தெரு.
0: வீட்டு நம்பரு?
1: பழைய நம்பர் 8.
0: புது நம்பரு?
1: அதுங்க 8 தான்.
0: அட ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு?
1: கண்டப்பிள்ளை.
0: என் பையன் நைனா பேரும் அதே தான்.
1: அப்படியா?
0: உங்க அப்பா பேரு?
1: சங்குப்பிள்ளை.
0: என் பேரு அதே
1: தான்.
0: ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க.
1: ஆமா.
0: அம்மா இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: கையில கொளுத்துது. அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலாம்னு போறேன்.
0: நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலாம்னு போறேன். என்ன நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டுருக்காங்க?
1: தெரியலடா.
0: நைனா?
1: இல்லடா.
0: ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமமா புடிச்சுக்குங்க நைனா.
1: புடிச்சுக்கிட்டா.
0: என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க?
1: நீ தானே சின்ன புள்ளியில குத்தி விட்ட.
0: அது காதுல?
1: நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன்.
0: எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி.
1: என்ன
0: தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப?
2: எங்க வீடியா? சுத்தி பாருங்கயா.
1: அப்பா படுறா படான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ
0: என்னங்க நைனா, நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க, இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன் கதவுல நாமம் போட்டுக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு.
2: என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா படுப்பீங்க? வாங்க உங்களுக்கு ஒரு வழி பண்றேன்.
3: என்ன சங்க பிள்ளைங்க கலாட்டா,
0: நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன்.
3: என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்.
0: நைனா தூங்கிட்டீங்களா?
1: தூங்கி 6 மணி நேரம் ஆச்சுடா அப்பா.
0: இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். மதுரை திருமணம் தூணு மாதிரி.
1: அப்பா தங்கத்துல அரணகர் கட்டுறியா?
0: இல்ல இல்ல, பெல்லாவுக்கு 6 முடி கட்டுறேன்.
1: கட்டு கட்டுறேன்.

0: என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பாத்தீங்களா? அதான் நைனா முடியாது. ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா. தங்கா நொங்கா.
1: என்னடா மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது?
0: நான் தலையில வச்சிருக்கேன்.
1: கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க?
0: அது அருணா கயிறு.
1: அப்படியா? தனிய தள்ளி விடுறா.
2: ஏண்டி, நான் ஒரு நாட்டாம, இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கை கட்டி நிக்குது. என்னையா எட்டி உதைக்கிற உன்ன?
1: ஏண்டாப்பா, என கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பத்திருப்பேன். என்னையா எட்டி உதைக்கிற? எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா.
3: பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அருங்கி கிடக்குற, ராத்திரியில மட்டும் கொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா? அது இந்த காலேறிட்ட நடக்காது.
0: நைனா, பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா? இருங்க, விடியட்டும், உங்க நல்லி எலும்ப உறிஞ்சிடுறேன்.
1: கழுத கழுத
2: எருமை எருமை. ஐயோ, ஏண்டா இப்படி நேரங்காலம் தெரியாம என்ன வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க வேற நேரமே கிடையாதா?
0: அவருதெல்லாம் அவர் அடிச்சுக்கிறாரு, நமக்கு என்ன? நைனா நீங்க போடுங்க, எங்க புள்ள நீங்களும் போடுங்க. சரிங்க,
2: எழுந்துடி எழுந்துடி, எழுந்திருச்சு சொல்லடி.
1: என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே விரட்டுவேன்.
0: உங்க அப்பா எங்க இருக்கேன்?
2: ஏண்டா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏன் பொண்டாட்டி பக்கத்திலேயே வந்து படுத்துட்டீங்களேடா?
4: ஐயா, இதுக்கும் போய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கேன், இவங்க சும்மா விடக்கூடாது.
2: விடவே மாட்டேன்டி. இங்க பாருங்கடா, உங்களை விடவே மாட்டேன்டா.
0: ரொம்ப கட்டாதையா, மானம் போயிரும்.
1: யாருங்களா?
0: உனக்குதான்.
1: போட்டோம்.
2: என்ன திமிர்றா உனக்கு? இப்பவே ஊரை கூட்டி கொடுக்கறேன்டா.
0: அது வேறையா?
2: அது வந்து ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க மானத்தை வாங்குறேன்டா.
5: இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மகாஜனங்களே? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்னருமை தாய்க்குலமே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
6: நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? அநியாயத்தை கேட்டீங்களான்னு சொல்றீங்களே தவிர
4: என்ன அநியாயத்தை சொல்லவே இல்லையா?
5: சொல்லி
3: நான் என்ன கதைங்க சொல்றது? நான் பிறந்த கதைய சொல்லவா? நான் வளர்ந்த கதைய சொல்லவா? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா? இவனுங்களால இங்க பங்கப்பட்டு நிக்கிறனே அந்த கதைய சொல்லவா?
4: சொல்லுங்க பொண்டாட்டி, கலந்து பேசி எப்ப சொல்லலாம்னு ஒரு முடிவுக்கு வாங்க. வாங்க போலாம்.
2: போகாதீங்க ஐயா, நில்லுங்க ஐயா, சொல்ற உட்காருங்க ஐயா. இந்த சங்கு புள்ளையும் அவன் மகன் கண்ட புள்ளையும் நேத்தைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க ஐயா. என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இவனுங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா?
6: ஏதோ நடந்தவை நடந்தவையாவே இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லவைகளாக நடக்கட்டும்.
1: இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், வேணா வேணாம் சொன்ன கேட்டீங்களா?
0: இது வரைக்கும் நாட்டாமேனு பேரு இருந்துச்சு, இப்ப கிழிஞ்சிருச்சு.
1: ஏண்டா வைக்க முடியாதா?
0: இது துணி இல்ல, பஞ்சாயத்து.
1: அப்ப நல்லா வைக்கட்டும்.
2: சங்கு புள்ள, சங்கு புள்ள, எனக்கு ஒரு உதவி செய்வியா?
0: என்ன செய்யணும்?
2: நீதான் குடிகாரன், உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா
0: நீ பாத்துக்கிறீங்கறியா?
2: ஐயோ, நான் அதை சொல்லல ஐயா. அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவான்.
0: நல்ல யோசனை
1: தான். எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா?
2: என்னடா கண்ட பிள்ள,
1: நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருங்களா?
2: ஏண்டா, நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா?
0: இல்லீங்க, நீங்க நாட்டாமா மாமா?
1: ஆமா மாமா.
0: உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க.
1: நாளை மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்புள்ள மாமா.
0: உங்க வசதி எப்படி மாமா?
2: அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா?
0: ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவராக்குனதே பெரிய விஷயம், மாமா வாக்க கூடாதா?
2: டேய், ஊரு பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சுதான்.
1: பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தேடி பிடிங்க.
0: பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க.
2: ஏன்?
0: ரொம்ப அகோரமா இருக்கும்.
1: கொஞ்சம் அழகா பாத்து பிடிங்க,
0: எனக்கு வசதியா இருக்கும்.
1: சமைக்கிறதுக்குங்க
0: நைனா.
2: என்னடா இது குடும்பம், புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான், அப்பன் புள்ளைய நைனாங்கிறான்.
0: அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம்.
2: ஆமா, பெரிய தேசிய குடும்பம்.
4: என்ன கொஞ்சம் பாருங்களேன்.
1: எனக்கு வெக்கமா இருக்கு.
3: இந்த பானையாவது குடிங்க.
1: ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளைல ஒடிச்சு
3: இப்படி வசப்பட்டு இப்படிங்க.
1: வேற என்ன பண்ண சொல்றீங்க?
3: அந்த பழைய எடுத்து வச்சிருக்கு
1: சாப்பிடுறதுக்கு.
3: இந்த பாய எடுத்து போட்டிருக்க
1: படுக்கிறதுக்கு.
3: உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுத்துமா?
1: உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா?
3: ஐயோ எனக்கு இதான் பஸ்ட்.
1: எனக்கு இதான் பஸ்ட்.
3: அப்ப நான் சொல்லபடி செய்வீங்களா?
1: செய்யறேன்.
3: முதல்ல கையெடுங்க.
1: கையெல்லாம் தண்ணி எடுக்க முடியாதுங்க.
3: ஐயோ கையை தூக்குங்க.
1: தூக்கினே
3: அப்படியே என்ன கட்டிப்பிடுங்க.
1: கட்டிக்கினே
3: அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க.
1: சின்ன முத்தமா பெரிய முத்தமா?
0: என்ன கிணறு வச்சிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே நான் உன் மாமா.
3: மாமா என்னங்க மாமா இந்த நேரத்துல?
0: மருமகளே தப்பா நினைக்காத, நான் அவரை பாக்கணும்.
3: அவரா? யாரது?
0: என் மகனே. நான் அவரு இவருன்னு சொல்லி பழக்கம்.
1: எங்க அப்பாவே வாடா போடா சொல்லித்தான் பழக்கம்.
0: எப்படி எங்க குடும்பம்?
3: நல்ல குடும்பம்.
0: இப்படி குடும்பத்துல இந்தியாவில பாத்திருக்கவே
3: முடியாது.
0: நீ கொஞ்சம் உட்காருமா? நைனா.
1: என்னடா அப்பா?
0: பாஞ்சிட்டப்பா. மகனே நைனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி இருக்குங்க.
1: திருப்பி கொடுக்கணுமா?
0: அது இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குறம் வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோ விக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க.
1: எது ஊசி பாசி விக்கிறதா?
0: ஐயோ அது இல்லைங்க. நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம்
1: கவலைப்படாரா? நான் சொல்ல மாட்டேன்.
0: சொல்லும் போதே கொட்டாய விடுறீங்களே.
1: நைனா நீ போ, நான் ஒத்தையிலே நின்று சமாளிக்கிறேன்.
0: ஒத்தையில தான் சமாளிக்கணும். இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும்? கடவுளே இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதலுறவ உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம்.
1: இவ வேற கரடி மாதிரி. கல்யாணி கல்லு தூங்கிட்டியா? அப்போ நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா நாளைக்கு வச்சுக்கணும். நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது.
0: அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தெரியுங்களே நைனா.
1: அப்பா பொண்டாடி காணடா.
0: பொண்டாட்டியா காணாமா?
1: கல்யாணி காணடா.
0: ஐயோ 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள்.
1: ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது? பொண்டாட்டி காணும்டா அப்பா.
0: காசு தொலைஞ்சு போனா தேடலாம், பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்கெங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா?
1: அஞ்சரப்பட்டில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பாத்துட்டேன்.
0: சரி வாங்க அவுட்டோர்ல போய் தேடி
1: பாப்போம்.
0: கல்யாணி
1: எங்க மாதிரி மோப்பம் பிடிக்க? எங்க எங்க என் பொண்டாட்டி பாத்தீங்களா?
0: பாக்கலையே. எங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
1: அப்பா என் பொண்டாட்டி அப்பா.
0: எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா?
7: சிகப்பா ஒல்லியா இருக்குமே.
1: ஆமா
7: ஒத்த ஜடை போட்டிருக்குமே. அதானே?
1: ஆமா அதே பொண்ணுதான் பாத்தியா?
7: இல்லையே, காலையில கல்யாணத்துல
1: பார்த்ததுதான்.
0: மடசாமி இல்ல மாடசாமி.
1: வாயில அப்படிதான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா.
0: சம்பந்தி
1: மாமா.
0: சம்பந்தி
1: வந்தி.
0: என்ன மாப்பிள்ள என்ன சம்பந்தி? அத்த ராத்திரி இல்ல உன் பொண்டாட்டிய காணும்.
1: என்ன பொண்டாட்டி காணும்டா?
0: என் மகன் பொண்டாட்டிய காணும்யா.
1: என்ன யோசிக்கிறீங்க?
0: இங்க வரலையே, எதுக்கு? வாங்க தேடி பாத்துருவோம்.
1: அப்பா இங்க புருஷ மட்டும் ரெண்டு பேர் படுத்து கிடக்காங்க. இவங்களுக்கு அம்மா ஏங்க? என்னங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
3: யோ யாரையும் பாக்கலையா?
1: பாக்கலையா? சரி. அப்பா
0: என்ன
1: என் பொண்டாட்டி?
0: என்ன முதலுறவு இங்க நடக்குது?
1: ஐயோ நாயனடா இல்ல ஒருத்தன்.
0: ஐயோ என்னங்க நைனா, ஆரம்பத்திலிருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு. என்னங்க நைனா?
1: இவ எனக்கு வேணவே வேணாண்டா.
0: ஏங்க நைனா?
1: இவளுக்கும் அவனுக்கும்
0: ஏன்
1: ஏற்கனவே கள்ள காதல் இருந்திருக்கு, அதுதான் கட்டில கொடுத்திருக்காங்க.
0: மாப்பிள்ள இந்த சின்ன விஷயத்த போய் பெருசுபடுத்துறீங்களா? மாப்பிள்ள
7: இது
0: சின்ன விஷயமா? ஏயா கட்டுறவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டில வந்து படுத்திருக்கா? இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்நாக்க ஜோன்னு இழுக்குறேன்.
7: இல்லீங்க
0: உள்நாக்கே இல்லைங்கிறியா? அது இல்லீங்க, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
1: எது கள்ளக்காதல் இருக்கிறதா?
0: இல்ல இல்ல, என் பொண்ணுக்கும் இவரு மாதிரியே
7: பையனே இருக்காங்கிறியா?
0: அது இல்லீங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க.
7: ஏத்துறேன்னா
8: மருமகளே,
9: என்ன
8: உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா
9: இங்கேயே நான் படுத்திருக்கேன்.
8: ஐயோ,
9: இது யாரு உங்க வீடா?
8: எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம், இது கேடு கெட்ட குடும்பமா இருக்குமா?
10: சரி சரி சரி சரி சரி சரி சரி. நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் ஏன்? சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்தார் என புராணங்கள் சொல்கின்றன. நெற்றிக்கண் என்பது அழிவு சக்தி அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். இந்த ஞானக்கண்ணை லேசாக திறந்து பெண்ணாசையை தூண்டும் காதல் தேவனான மன்மதனை அவர் அழித்தார். இதனால்தான் தியானம் செய்யும் போது புருவத்தின் மத்தியில், அதாவது நெற்றியின் அடிப்பகுதி, நமது கருத்துக்களை ஒன்று சேர்க்கிறோம். அப்பொழுது மனம் அடங்குகிறது, ஆசை குறைகிறது. எதை சேர்த்து வைத்தாலும் அதனால் பயனில்லை என்ற ஞானம் பிறக்கிறது. நெற்றிக்கண் என்பது ஆசையை அடக்கும் கருவியாகும். பஞ்சபூத ஸ்தலங்கள் உருவாக காரணம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என ஐந்தையும் பஞ்சபூதம் அல்லது பிரபஞ்சம் என்கிறோம். பிரபஞ்சம் என்றால் கடவுளுடன் சம்பந்தமுள்ள ஐந்து என்று பொருள். பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை. பரபிரம்மமான தெய்வமே ஐம்பெரும் பூதங்கள் என்று பிரசன்ன உபனிஷதம் கூறுகிறது. இயற்கையே இறைவன் என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ஐந்திற்கும் தனித்தனியாக சிவலிங்கம் வடித்து பஞ்சபூத ஸ்தலங்களை ஏற்படுத்தினர். அவையே காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் நிலம், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை அக்னி, காளஹஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம் ஆகிய ஐந்து தலங்கள். இனி ஒரு பாடலை கேட்போம்.

ஒரு முறை நக்கீரர் கைலாயம் போக நினைத்தார். ஆனால் முடியவில்லை. மிகப்பெரிய ஞானியான அவருக்கு காளஹஸ்தி கோவில் கைலையாக தெரிந்தது. காளத்தியப்பர் கைலைநாதராக காட்சி தந்தார். தான் பெற்ற அனுபவத்தை கைலை பாதி காளத்தி பாதி என்று எழுதினார். சிவ மந்திரங்களுள் திரு ஐந்தெழுத்து எனப்படும் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கண்ணாகவும் கருவிழியாகவும் சொல்வது உண்டு. வேதத்தை ஒரு மனிதனாக உருவகித்தால் யஜுர்வேதம் தலையாகவும் அதிலுள்ள ஸ்ரீருத்ரம் என்னும் மந்திர தொகுப்பு முகமாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீருத்ரத்திலுள்ள நமச்சிவாய என்னும் மந்திரம் கண் என்றால் அதில் அடங்கியுள்ள சிவ என்னும் சொல் கருவிழியாக உருவகம் செய்யப்படுகிறது. உள்ளம் என்பதன் பொருள் என்ன? உண்மை பேச வேண்டும் என்று சொல்லாதவர்களே இல்லை. உண்மையோ பொய்யோ அதை வாய்தான் பேசுகிறது. எனவேதான் உண்மைக்கு அது பேசும் உறுப்பின் பெயரால் வாய்மை என்று பெயர் சூட்டி விட்டார்கள். இதேபோல உள்ளத்தை பேச வேண்டும் என்ற ரீதியில் அந்த வார்த்தைகள் எழும் மனம் என்ற பகுதிக்கு உள் அகம் என்று பெயர் சூட்டி உள்ளம் என்று திரிந்து வழங்குகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். கெட்ட பழக்கங்கள் வேண்டாமே. கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடி ஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகை பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாக இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்புள்ள மனங்களில் ஆண்டவர் இருக்கிறார். பிரான்சிஸ் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். துறவியரே, நாங்கள் ஒரு மலையில் உள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும் ஒருவரை தாயாகவும் ஒருவரை குழந்தையாகவும் கருதி கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும் தாயாக இருந்தவர் தந்தையாகவும் இன்னொருவர் குழந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்பொழுது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றார். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார். உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை காண முடியும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒரு பணக்காரர் மெக்காவிற்கு ஒரு தனது ஒட்டகத்தில் புனித யாத்திரை புறப்பட்டார். அவருக்கு பணி செய்ய பல வேலையாட்களும் உடன் சென்றனர். கடும் வெப்பமுள்ள பயங்கர பாலைவனத்தை கடந்தே அவர்கள் மெக்காவை அடைய முடியும். வழியில் ஒரு ஏழையை சென்று கொண்டிருந்தார். அவரிடம் பணக்காரர், தம்பி எங்கே செல்கிறாய் என்றார். அவர் தான் மெக்காவிற்கு புனித பயணம் செய்வதாக சொன்னார். பணக்காரருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏனப்பா, நாங்கள் ஒட்டகங்களில் பயணிக்கிறோம், எப்படியும் மெக்காவை அடைந்து விடுவோம். நீயோ செருப்பு கூட போடாமல் பாலைவனத்தை கடக்கப் போவதாக சொல்கிறாய். அங்கிருக்கும் சுடுமணலில் உன் கால் வெந்தல்லவா போகும், உன்னால் எப்படி நடக்க முடியும் என்றார் சற்றே கேலி துணிக்க. ஐயா, எனக்கு இன்பம் துன்பம் பற்றி கவலை இல்லை. என் கருத்தில் இறைவன் மட்டுமே இருக்கின்றார். நான் அரசனாக இல்லாமல் இருக்கலாம், அதுபோல என்னை கட்டுப்படுத்தவும் எந்த அரசனும் இல்லை. இறைவனே எல்லாமுமாக இருக்கிறான். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா செயல்களும் இறைவனாலேயே நிகழ்கிறது என நம்புபவன். தாங்கள் புறப்படுங்கள் என்று பதிலளித்தார். பணக்காரர் அந்த ஏழையை ஒரு அறிவீனன் என கருதி ஏதும் சொல்லாமல் போய்விட்டார். பாலைவனத்தில் புகுந்ததும் செல்வந்தருக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி இல்லை. எனவே அவருக்கு கடுமையான வெப்ப நோய் தாக்கியது. பாலைவன சோலை ஒன்றில் தங்கிய அவருக்கு நோய் அதிகமாகி உயிர் பிரிந்துவிட்டது. அப்பொழுது வழியில் சந்தித்த ஏழை அந்த சோலைக்கு வந்தார். பணக்காரர் இறந்து விட்டதை அறிந்தார். என்ன வசதி இருந்தென்ன, இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறான், எல்லாம் அவனே. அவனது அனுமதியின்றி எதுவும் நடப்பது இல்லை என்று சொன்னபடியே மெக்காவை நோக்கி பயணத்தை தொடங்கினார். இறைவன் நினைப்பதே நடக்கும். இனி பாடலை கேட்கலாம்.

இரண்டு நாட்கள் நோன்பிருங்கள் போதும் என்கிறார். இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதம் முஹரம். ஜனநாயகத்தின் சிறப்பை, மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்காக நபிகளாரின் பேரர் ஹலரத் ஹுசைன் அவர்கள் கர்பாலா களத்தில் தன் இன்னுயிரை ஈத்த நிகழ்வு இந்த முஹரம் 10ஆம் நாளில் தான் அரங்கேறியது. நபிகளார் அவர்கள் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பிருந்தே இம்மாதத்திற்கென தனித்த சிறப்பினை மக்கள் அளித்து வந்துள்ளனர். இந்த நாளில் போர் புரிவதில்லை. பிர் அப்னையும் அவனது கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து முசா அவர்களையும் அவர்களது மக்களையும் அல்லாஹ் ஈடேற்றம் பெற வைத்த சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது. முஹரம் 10ஆம் நாளில் மூசா அவர்களும் நோன்பு நோற்றார்கள். நபிகளாரின் வாக்கின்படி முஹரம் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் நாளில் நோன்பு நோற்பது அவசியம். மேலும் இந்நாளில் நோன்பு வைப்பது அதற்கு முன்னர் செய்திருக்கும் ஓராண்டிற்குரிய சிறிய பாவங்களை போக்கிவிடும் எனவும் நபிகள் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தினருக்கு அதிகப்படியாக செலவழிக்க வேண்டும் என்பதுவும் நபிகளார் வலியுறுத்துகிறார். இந்த மாதத்தின் 10ஆம் நாளில் ஹலரத் ஹுசைன் அவர்களின் தியாக வரலாற்றை மக்களுக்கு விளக்கிட அறிஞர்களை கொண்ட கூட்டங்களும் புத்தகங்கள் வெளியிடுவதுமான நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். முஹரம் நாளில் பல்வேறு அற்புத நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஆஷுரா நாளில் தான் நபி இப்ராஹிம் அவர்கள் நம்ருதீன் எரிகுண்டத்திலிருந்து விடுதலை பெற்றார். இப்ராஹிம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீல் என்னும் பட்டம் அல்லாவினால் சூட்டப்பட்டதும் இந்த நாளில் தான் நிகழ்ந்தது. ஹலரத் அய்யூப் அவர்கள் நோயிலிருந்து குணம் பெற்றதும் இந்த புனித நாளில் தான். மூசா அவர்கள் மட்டுமல்லாது ஹாரூன் அவர்களின் இறைஞ்சுதலும் இந்நாளில் தான் ஏற்கப்பட்டது. இதே நாளில் தான் ஈசா அவர்கள் விண்ணகம் உயர்த்தப்பட்டார்கள். உலகின் முதல் மனிதர்கள் எனப்படுகின்ற ஆதாம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் படைக்கப்பட்டதும் இதே நாளில் தான். நூஹ் அவர்கள் கப்பலில் இருந்து கரை இறங்கியதும் யூனுஸ் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்ததும் இந்த நாளில் தான் நடந்தது. தாவூத் அவர்களின் பாவ மன்னிப்பு அல்லாவால் ஏற்கப்பட்டதும் சுலைமான் அவர்கள் அரசாங்கம் மீண்டதும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் உலகம் முடிவுறும் என நபிகளாரே அறிவித்து உள்ளது இந்த நாளுக்கு உரிய பெரும் சிறப்பு ஆகும். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு ஏழைகளிடம் இறைவனை காண்போம் சொல்கிறார் விவேகானந்தர். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமும் ஆகும். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் இறைவனை காண்பவரே உண்மையில் அவரை வழிபடுகிறார். எல்லாருக்கும் உதவுகிறேன் என்று எப்போதும் சொல்லாதீர்கள். நீங்கள் அவருக்காக பணியாற்றும் பேறு பெற்ற பாக்கியசாலிகள் மட்டுமே. ஆகவே உதவி என்ற சொல்லை சொல்லுவது உள்ளத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். நீங்கள் விரும்பி யாருக்கும் உதவி செய்ய முடியாது. கடவுளின் விருப்பப்படிதான் அது நடக்கிறது. கடவுள் ஒவ்வொரு ஜீவனிலும் குடிகொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக ஒரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவு தவங்களுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்பவனே உண்மையில் கடவுளுக்கு சேவை செய்பவன் ஆகிறான். உலகத்தில் ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒருவனின் இதயத்திற்காவது சிறிதளவு இன்பமும் மகிழ்ச்சியும் அளிக்க முடியுமானால் அது மட்டுமே நிஜமான சேவையாகும். இந்த உண்மையை வாழ்நாளெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு நான் உணர்ந்து கொண்டேன். மற்றவையெல்லாம் பொருளற்ற வெறும் பகல் கனவுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் நம் சக்தியை சிதறிவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவ வேண்டும். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

இது தகவல் அறியும் நேரம். மூடு பனி என்பது தரைமட்டத்தில் காணப்படும் மேகம்தான். அது சிறிய தண்ணீர் திவலைகளால் ஆனது. காற்றில் மிதக்கும் திறன் உடையது. மூடு பனியை தண்ணீராக்கும் யுத்தியை கண்டுபிடித்துள்ளனர் விஞ்ஞானிகள். பெரிய வலைத்தடுப்புகள் காற்றில் தவழும் மூடு பனியை தடுத்து நிறுத்தி ஈரப்பதத்தை தண்ணீராக வடித்து எடுக்கிறது. நூற்றுக்கணக்கான சதுர மீட்டர் அளவுடைய பெரிய பெரிய வலைகளை குன்றுகளின் உச்சியில் ஏற்படுத்தி தண்ணீர் அறுவடை செய்கின்றனர். நுண் துளைகளை உடைய வலையை கடந்து போகும்போது நீர்த்திவலைகள் வலைகளில் படிந்து குடிநீர் ஆகிறது. மணல் வடிவ குழாய்களின் வழியாக அந்த தண்ணீர் துளிகள் கொள்கலன்களில் சேமிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சதுர மீட்டர் வலையும் தினமும் சில லிட்டர் குடிநீரை வழங்குகிறது. மூடு பனி தடுப்பு வலைகள் துருப்பிடிக்காத இரும்பால் செய்யப்படும். மனித ரோமத்தை போல 4 மடங்கு தடிமனில் இந்த வலை இருக்கும். 2 ரோம அளவுடைய நுண் துளைகள் மூடு பனியை தடுத்து தண்ணீர் திவலைகளாக மாற்றும். அவை எளிதில் வழிந்தோடும் வகையில் வேதிப்பொருட்கள் வலையில் தடவப்பட்டிருக்கும். சிலி, கௌதமாலா, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இந்த முறையில் வெற்றிகரமாக குடிநீர் பெறப்பட்டு ஏராளமானவர்களின் தாகம் தீர்க்கப்படுகிறது. மை போச்சு, பால் வந்துச்சு. எந்தவித குறைபாடும் இல்லாத பால் பாயிண்ட் பேனாவை உருவாக்கியவர்கள் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த லாங்கோ பைரோ மற்றும் அவரது சகோதரர் ஜியார்ஜ். சிறு பத்திரிகை ஒன்றை நடத்தி வந்த பைரோ செய்திகளை எழுதும் போது பேனாவில் அடிக்கடி மை ஊற்றி எழுத வேண்டியிருப்பது கண்டு மனம் வெறுத்தார். இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு பேனாவை உருவாக்க வேண்டும் என்று கெமிக்கல் என்ஜினியரான தன் சகோதரனிடம் தெரிவித்தார். இருவரும் சேர்ந்து தயாரித்ததுதான் நவீன பால் பாயிண்ட் பேனா. தங்களின் கண்டுபிடிப்புக்கு 1943 அர்ஜென்டினா நாட்டில் காப்புரிமைக்கு பதிவு செய்தனர். அமெரிக்காவில் முதன் முதலில் பால் பாயிண்ட் பேனா விற்பனைக்கு வந்தது. நியூயார்க் நகரில் உள்ள கிம்பெல் டிபார்ட்மெண்டில் ஸ்டோரில் தான் இந்த விற்பனை தொடங்கியது. அன்று அதிகாலையிலேயே 5000 மக்கள் கடைக்கு முன் கூடியிருந்தனர். அந்த அளவுக்கு இந்த பேனாவை வாங்க மக்கள் கூடியதற்கு காரணம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த இந்த பேனாவில் 2 ஆண்டுகளுக்கு மை நிரம்ப தேவையில்லை என்ற விளம்பரம்தான். விற்பனைக்கு வந்த முதல் நாளே 10,000 பேனாக்கள் விற்று தீர்ந்தன. அப்பொழுது ஒரு பேனாவின் விலை $12. ரொம்ப கடினமானவை எவை? உலகில் கடினமானவை 3 என ஒரு அறிஞர் கூறுகிறார். அவை: இரகசியங்களை காப்பது, நமக்கு பிறர் செய்த தீங்கை மறப்பது, ஓய்வு நேரத்தை பயனுள்ள வழிகளில் செலவழிப்பது. இரகசியங்களை காப்பது நம்மை பற்றிய மதிப்பை உயர்த்தும். நம்மை நிம்மதியாக வைத்திருப்பவை பிறர் செய்த தீங்கை மறப்பதுதான். அதை நினைப்பதால் தான் மனதில் நிம்மதியின்றி வாழும் நிலை இருக்கும். ஓய்வு நேரத்தை வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களாக மாற்ற வேண்டும். வீணாய் சோம்பி படுத்திருக்க கூடாது. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பிறகு இணையலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் நேரம் நலம் காணலாம் பகுதி. கண்கள் பாதுகாப்பில் கவனம். தினமும் இரவு படுக்கும் முன் இரு துளி விளக்கெண்ணெய் கண்களை சுற்றி சிறிது நேரம் மசாஜ் செய்து வர கண்கள் பிரகாசமாகவும் பளிச்சென்றும் இருக்கும். கண்கள் நன்கு பளிச்சென்று தெரிவதற்கு வாரத்திற்கு ஒரு முறை இரு துளி சுத்தமான தேங்காய் எண்ணெயை கண்களை சுற்றி சிறிது நேரம் மசாஜ் செய்யலாம். சிறிது பாதாமை பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து கண்களை சுற்றி தடவி வர கண்களை சுற்றியுள்ள கருவளையங்கள் நீங்கும். தினமும் கண்களுக்கான சிறு பயிற்சிகளை செய்து வருவதன் மூலம் கண் பார்வை மேம்படும். தினமும் வெள்ளரிக்காய் துண்டுகளை கண்களின் மீது வைத்து 10 நிமிடங்கள் அமர கண்களில் உள்ள சோர்வு மற்றும் கருவளையங்கள் நீங்கும். கையை ஊனாதீங்க. உங்களுக்கு 50 வயதுக்கு மேலா? அப்படியானால் தரையில் இருந்து எழும்போது கையை ஊன்றி எழுந்திருக்கிறீர்களா? உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியம். தரையில் இருந்து கையை ஊன்றாமல் எழுபவர்கள் கையை ஊன்றி எழுபவர்களை விட அதிக ஆண்டுகள் வாழும் வாய்ப்பு அதிகம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். தரையில் கையை ஊன்றி எழுபவர்கள் அல்லது கால் மூட்டியை பிடித்து எழுபவர்களுக்கு ஆயுள் விஷயத்தில் 6 மடங்கு ரிஸ்க் அதிகம் என்று எச்சரிக்கப்படுகிறது. உங்கள் வேலைகளை முடிந்தவரை நீங்கள் செய்வதும் எளிதான உடற்பயிற்சி நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதும் நல்லது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

0: சொல்லி இதை கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு
1: வந்திருக்கேன். யாராவது பாத்துட்டு போறாங்க.
0: பிடிக்கலையா? பிடிச்சிருக்கல, கட்டிக்க.

இது ஆரோக்கிய சமையல் நேரம். வாழைப்பூ கட்லெட் என்னென்ன தேவை? வாழைப்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 10 கிராம், இஞ்சி 10 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகு தூள் 5 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 10 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவு, கொத்துமல்லி இலை தேவைக்கு. இதை எப்படி செய்வது? ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றவும். அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா ஆகியவற்றை போட்டு வதக்கவும். வதங்கியதும் சிறிது தண்ணீர் சேர்த்து அதில் வாழைப்பூவை சேர்க்கவும். அத்துடன் வேக வைத்திருந்த உருளைக்கிழங்கை மசித்து உப்பு சேர்த்து கிளறவும். இந்த கலவையை நன்கு கிளறி உருண்டைகளாக செய்து அதை பிரெட் க்ரம்ஸில் தோய்த்து எடுத்துக்கொள்ளவும். பிறகு இதை கனமானதாக தட்டி நான்ஸ்டிக் கல்லில் இருபுறமும் சிவக்கும்படி பொரித்தெடுக்கவும். இதன் மீது கொத்துமல்லி இலை தூவி தக்காளி சாசுடன் பரிமாறலாம். கிரீன் பட்டர் மில்க் என்னென்ன தேவை? தயிர் 1/2 கப், கருவேப்பிலை 1 ஆர்க், மல்லித்தழை நறுக்கியது, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தண்ணீர் தேவைக்கு ஏற்ப. கருவேப்பிலை மல்லித்தழையை அரைத்து வடிகட்டி சாறு எடுத்து கொள்ளவும். அதனுடன் உப்பு, பெருங்காயத்தூள், கடைந்த மோர், தண்ணீர் சேர்த்து கலந்தால் கிரீன் பட்டர் மில்க் ரெடி. இதில் கருவேப்பிலை மல்லித்தழை சேர்ப்பதால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின்கள் கிடைக்கின்றன. இது எளிதில் செய்யக்கூடியதும் கூட. இணைந்திருங்கள் இது MTR FM.

இது திருத்தலம் உலாவரம் நேரம். செதலபதி ஆதி விநாயகர் கோவிலின் பிரகாரத்தில் ஒரு மந்தார மரம் இருக்கிறது. அந்த மந்தார மரத்தின் அடியில் திறந்த வெளியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அட, ஏன் இப்படி வெயிலிலும் மழையிலும் காய்ந்து நனைந்து கிடக்கிறது என்று சாதாரணமாய் பார்த்தால் தோன்றும். ஆனால் அதன் பின்னே அற்புதமான கதை ஒன்று ஒளிந்திருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கோயில் திருதிலதைப்பதி என்னும் செதலபதி. இத்தலத்து நாயகனின் பெயர் முக்தீஸ்வரர். இவரை வழிபட்டால் முக்தி நிச்சயம் என்கிறார்கள். ராமபிரான் தன் தந்தை தசரதருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதால் தசரதருக்கு முக்தி அளித்தார் சிவபெருமான் என்ற செவிவழி செய்தியை இந்த ஆலயத்தில் சொல்கிறார்கள். அதனால்தான் முக்தீஸ்வரர் என்ற பெயர் உருவாயிற்றான். ராமபிரான் பித்துர்லிங்கங்களை வழிபடும் சன்னதி ஒன்றும் இங்கே உள்ளது. அம்பிகையின் பெயர் ஸ்வர்ணவல்லி என்னும் பொற்கொடி அம்மை. பெயருக்கு ஏற்ப அம்மன் பிரகாசமாக காட்சி தருகிறாள். செதலபதி ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு கோவில் வாசலில் வீற்றிருக்கும் ஆதி விநாயகர். இவர் யானை முகத்திற்கு முந்தைய விநாயகர் என்பதால் மனித உருவத்தில் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானுக்கு அவரை போன்றே ஒரு அண்ணா இருந்தால் எத்தனை அழகாக இருப்பாரோ அத்தனை அழகாக காட்சியளிக்கிறார் ஆதி விநாயகர். குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் இங்கே வித்தியாசமாக

செய்கிறார்கள். இந்த சிவாலயத்தில் பித்ருகாரியங்கள் செய்வது மேன்மை உடையதாம். ஊரின் பெயரே தில தர்ப்பணபுரி. திலம் என்றால் எள், தர்ப்பணம் எள்ளால் செய்யப்படுவது, அதுவே தில திலதைப்பதி இன்று மாறி செதலபதி என்று ஆகிவிட்டது. நற்ஜோதி மன்னன் என்பவன் தன் தந்தைக்கு பித்ருக்காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது. எந்த ஊரில் பித்ருக்கள் நேரடியாக வந்து அன்னத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அதுவரை ஓயமாட்டேன் என்று ஊர் ஊராக சென்று காரியங்கள் செய்தான் மன்னன். கடைசியில் செதலபதி ஆலயத்திற்கு வந்தபோது பித்ருக்கள் பிண்டத்தை கை நீட்டி வாங்கி கொண்டார்களாம். அதனால் அந்த மாதிரி காரியங்கள் இங்கே ஏராளமாய் செய்யப்படுகின்றன. சிறப்பாக அமாவாசை அன்று ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் என்கிறார்கள் இங்குள்ளவர்கள். இங்கு கதைகளும் இங்கே ஏராளம் உண்டு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பார்ப்போமா? கைலாயம். தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லோரும் கூடியிருந்தனர். அனைவர் முகங்களிலும் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு, குபேரன், ஈசானன் போன்றவற்றுடன் ரம்பா, ஊர்வசி, மேனகா போன்ற அழகு தேவதைகளும் அங்கே இருந்தார்கள். எதற்கு இத்தனை கூட்டம்? ஏன் இத்தனை ஆனந்தம்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சிவபெருமான் அகிலமே நன்மை அடையும்படி ஆனந்த நடனம் ஆடப்போகிறார் என்பதுதான் காரணம். ஈசன் அற்புதமாய் நடனம் ஆடினார். சிவனுக்கும் ஏக சந்தோஷம். யாவருக்கும் திருவருள் புரிந்து பார்வதியோடு மகிழ்ந்து இனிது வீற்றியிருந்தார். அப்பொழுதுதான் வந்தது வம்பு. வாயுதேவன் சந்தோஷத்தின் மிகுதியாலோ என்னவோ சுழற்காற்றாக வீசினான். அப்பொழுது கைலைநாதன் திருசன்னிதியில் நின்றிருந்த ஊர்வசியின் ஆடை சற்று விலகிற்று. அருகில் நின்ற பிரம்மா அதை பார்த்து வைத்தார், காமுற்றார். சிவபெருமான் விஷயம் உணர்ந்ததும் சீறி பாய்ந்தார். பிரம்மனே, கணிகை மேல் காமம் கொண்ட நீ காம வயப்படும் பூலோக மனிதர்கள் மத்தியில் போய் உழல்வாய் என்று சாபமிட்டார். பிரம்மா நடுநடுங்கினார். எம்பெருமானே, என்னை மன்னியுங்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று மனம் நொந்து பாதம் தொட்டு வணங்கினார். கருணைக் கடலான ஈசன் மனம் இறங்கினார். நீ பூலோகம் சென்று சிவ வழிபாடு செய். அதுவும் திலதைப்பதியில் என் மனம் குளிருமாறு வழிபட்டால் உன்னுடைய அபிமான தினத்திலேயே நானும் பார்வதியும் காட்சியெழு தருவோம் என்கிறார். பிரம்மா திலதைப்பதியை அடைந்தார். அங்கு மந்தார மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் காணப்பட்டது. மகிழ்ந்து போனார், வணங்கினார், பூஜை புரிந்து தன் பாவத்தை போக்க துணிந்தார். தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதிலே நீராடி பீபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்தார். மும்முறை அந்த மந்தாரலிங்கத்தை வலம் வந்து பொங்கிய திரக்கை ஏந்தி பொன் மலரணிந்து நாளும் பங்கைய பாதம் போற்று மரிநிதி பாங்கர் மேவும் செங்கையர் பழனவேலி திலதையாம் பதியில் வாழும் சங்கரா போற்றி போற்றி சதாசிவா போற்றி போற்றி என்று கைகூப்பி வணங்கினார். சிவபெருமான் காட்சி தந்தார். ஆனால் பார்வதி தேவியை காணவில்லை. ஏன் என்று தவித்தார் பிரம்மா. பார்வதி தேவி அங்கேதான் ஒரு புற்றின் கீழ் பொற்கொடி நாயகியாக அமர்ந்திருந்தாள். அது ஒரு கதை. தட்ச யாகம் நினைவிருக்கிறதா உங்களுக்கு? மாப்பிள்ளையான சிவனை மதிக்காமல் ஒரு யாகம் செய்தான் தட்சன். அங்கே அழையா விருந்தாளியாக செல்ல ஆசைப்பட்டாள் தாட்சாயணியான பார்வதி. சிவன் தடுத்தும் கேளாமல் சென்று அவமானப்பட்டாள் தட்சன் மகளான தாட்சாயணி. அந்த அவமானம் தீர அவள் திலதைப்பதியில் ஒரு புற்றின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்தாள். விஷயம் உணர்ந்ததும் பிரம்மா புற்றை வெட்டினார். உள்ளே பொன் மேனியோடு பொற்கொடி நாயகி தரிசனம் தந்தாள். மகிழ்ந்து போனார் பிரம்மா. சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம், பூஜை புனஸ்காரங்கள் என்று சகலமும் செய்தார் பிரம்மா. பார்வதியும் பரமசிவனும் அவருக்கு ஒரு சேர காட்சி தந்தனர். சாபம் நீக்கினார்கள், ஆசியும் வழங்கினார்கள். இன்றும் திலதைப்பதி பாவங்களை நீக்கி சித்திகளை அளிக்கும் தலமாக விளங்கி வருகிறது. இது மயிலாடுதுறை திருவாரூர் பாதையில் பூந்தோட்டத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஆலயம். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இணைவோம்.

0: பற்றி கதை கேட்போமா?
1: எனக்கு அந்நியர் அல்லாதாராய் என்னையே நினைத்து என்னையே உபாசிக்கும் நித்திய யோகிகளுடைய யோகக்ஷேமத்தை நான் வழங்குகிறேன் என்கிறது பகவத்கீதை. ராமாவதாரத்தில் தான் செய்த செயல்களையே கிருஷ்ணாவதாரத்தில் கீதையில் கூறி தானே உலகுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் பகவான் கிருஷ்ணன். ஒரு சமயம் வேதியர் சிலர் விபீஷணனை சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக ஸ்ரீராமருக்கு தகவல் வர தன் தூதர்களை அனுப்பி எல்லா இடங்களிலும் தேடச் சொன்னார். ஒரு வழியாக விபீஷணர் இருக்கும் இடம் தெரிந்ததும் அங்கு சென்றார் ஸ்ரீராமர். விபீஷணன் கை கால்கள் கட்டப்பட்டு பாதாள சிறையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்த வேதியர்களிடம் விபீஷணன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார். வேதியர்கள் நடந்ததை கூறினார்கள். முதிய வேதியர் ஒருவர் தர்பைபுல் கொண்டு வருவதற்காக காட்டிற்கு சென்றார். அவர் மௌன விரதத்தை கடைபிடிப்பவர். அப்பொழுது அவ்வழியே வந்த விபீஷணர் முதியவரிடம் ஏதோ வினவ மௌன விரதம் இருந்ததால் அவர் பதில் சொல்லவில்லை. இதனால் கோபமடைந்த விபீஷணர், நான் கேட்கிறேன், பதில் சொல்லாமல் இருக்கிறாயா என்று கேட்டு அவரை எட்டி உதைத்தார். வயதானவர் என்பதால் விபீஷணரின் பலமான உதையில் கீழே விழுந்து உயிர் துறந்தார் அந்த வேதியர். இதை அறிந்த ஆசிரமவாசிகளான நாங்கள் விபீஷணரை பிடித்து தண்டனை அளிக்க தீர்மானித்தோம் என்று கூற, ராமா, நாங்கள் எவ்வளவோ தண்டித்தும் இவன் உயிர் போகவில்லை. நல்ல வேளை நீங்கள் வந்தீர்கள். இவனை நீங்கள் தான் தண்டிக்க வேண்டும் என வேண்டினர். அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட விபீஷணர் ஸ்ரீராமர் முன் தலை குனிந்து நின்றார். ஸ்ரீராமரோ, ஆசிரம வாசிகளே, வேலைக்காரன் தவறு செய்தால் அதற்கு எஜமானன் தான் பொறுப்பாளி ஆகிறான். இந்த விபீஷணனுக்கு சாகா வரம் தந்து இலங்கா நகரத்தை ஆளும் வரமும் தந்தது நான் தான். இவர் என்னை சேர்ந்தவர். ஆகவே இவர் செய்த குற்றம் நான் செய்ததைப் போலத்தான். இவருக்கு என்ன தண்டனை அளிக்க தீர்மானித்தீர்களோ அதை எனக்கு கொடுங்கள் என்று வேண்டினார். அதை கேட்டதும் ஆசிரமவாசிகள், விபீஷணன் வேண்டுமென்றே இத்தவறை செய்யவில்லை, தன்னை அறியாமல் தான் செய்துள்ளான். அதற்காக பிராய சித்தம் செய்தால் போதும் என தீர்மானித்தார். தன் பக்தனுக்காக பிராய சித்தம் செய்து விபீஷணரை விடுவித்தார் ஸ்ரீராமர். நல்லவர்கள் கூட சில சமயங்களில் தங்களை மறந்து தவறு செய்து விடுகிறார்கள். அத்தகையோருக்கு தெய்வமே உடன் வந்து காத்து அருள் புரியும் என்பதை விளக்கும் கதை இது.
0: இணைந்திருங்கள், இது MTR FM.

இனிமையான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர ஒளிபரப்பில் காற்றலையில் பொதிகை தென்றல் நிகழ்வுடன் இணைகின்றேன். சிந்தனை செல்வன், வணக்கம் அன்பு.

ஆமாம், பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றல் மிகவும் சுகந்தமான உணர்வுகளை அள்ளித் தெளிக்கும்.

அகத்திய முனி வாழ்ந்த அந்த மிகவும் அருள் வாய்ந்த பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வரும் காற்று எப்பொழுதும் தென்றலாகவே வீசி எங்கள் உள்ளத்தில் மகிழ்வை கொடுக்கும். பாய்ந்து வரும் நீரோடை, அதில் பதிந்து வரும் காற்று தென்றலாக மாறி எம்மை தீண்டும் போது எண்ணாத எண்ணங்களெல்லாம் எண்ணி இன்பக் கிளுகிழப்பையே ஊட்டிவிடும். துன்பம் வரும் வேளைகளில் கூட அந்த மலையின் அடிவாரத்தில் சென்று நாங்கள் சற்று இலை பார்வோமானால் அந்த தென்றல் காற்று எம்மை தீண்டி சுகந்தமாக எம்மை ஆக்கிவிடும். அப்பேற்பட்ட அந்த பொதிகை மலையின் உச்சியிலே இருந்து புறப்படும் வந்த தென்றல் எங்களுக்கு இசையை அள்ளி கொண்டு வந்து தருகின்றது அல்லவா. அதில் இன்றைய பொதிகை தென்றல் நிகழ்வின் முதல் பாடலை உங்களுக்கு வானலையில் தருகின்றேன்.

0: பொதிகை மலை அந்த தென்றல் காற்று மதுரை வீதியிலே வளைந்து செல்லும் வீதியெல்லாம் அது வளைந்து வளைந்து வீசி வந்து தேகத்தை சுகந்தமடைய செய்வதை இந்த பாடலிலே நாங்கள் கேட்டதோடல்லாமல் பொதிகை மலையிலிருந்து கொண்டு வந்த சந்தனம் கூட பூஜைக்கு உதவி ஆன்மீக வழியில் எவ்வளவோ மேன்மையான வழியை செய்கின்றது. ஆமாம், பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்து அந்த தென்றல் மதுரை வீதி வழியே வந்து வீசியதை கோட்டதோடு அல்லாமல் அந்த பொதிகை மலை வீதியிலே பொதிகை மலையிலிருந்து ஊற்றெடுத்து வரும் அந்த ஆறுகள் அந்த நதிகள் பெரு நதிகள் பெரு வெள்ளமாக பெருகி வந்து அங்குள்ள மரம் செடி கொடி புல் வெளிகளை எல்லாம் பச்சை பசேல் என்று வைத்திருக்கின்றது. அந்த பச்சை பசேல் என்று இருக்கும் அழகிலே பறந்து செல்லும் பறவைகள் கூட பார்வைக்கு ரம்மியமாக இருக்கும்.
1: பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் பெண்கள்.
0: பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றல் கொண்டு வரும் அடுத்த பாடலை கேட்போம்.

பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசையில் என்று இருக்கும் அந்த இடத்தில் பச்சை நிற பட்டு சிறகை விரித்து பறந்து செல்கின்றது சுதந்திரமாக பச்சை கிளிகள். கிளிகள் மட்டுமல்ல, எல்லா பறவைகளுமே ஆனந்தமாக சிறகடித்து சுதந்திரமாக செல்லும் அந்த பொதிகமலை சாரலுக்கு உங்களை அழைத்து செல்ல நான் தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலிபரப்பாகின்றது பொதிகை தென்றல். பார்த்தீர்களா, அந்த பொதிகை தென்றல் இன்பம் மட்டும் தருவதல்ல, துன்பம் மட்டும் தருவதல்ல, இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்விலே ஏற்பட்ட காதல் தோல்வி கூட அந்த மலை சாரலில் சென்றவுடன் அந்த சாரலிலே வரும் மௌனமான மென்மையான அந்த காற்று படும் பொழுது அந்த பெண்ணுக்கு மௌன ராகம் போல் தோன்றி, உனக்கும் இதே நிலைதானா, ஆனால் நிலையாக நின்று நீ மகிழ்வாக வீசுகிறாயே, மக்களை உயிரினங்களையெல்லாம் உயிர்ப்பிக்கின்றாயே என்று சொல்லி அவளுடைய இதயத்தை பண்படுத்துகின்றது அல்லவா அந்த தென்றல் காற்று அங்கே வந்து வீசி. நீர்களே, நீங்கள் கேட்கும் பொதிகை தென்றலில் வரும் அடுத்த பாடல் நான் எடுத்து வருவது

கவிதை புனைந்த அந்த கற்பனை கவிஞன் இலக்கிய சுவையுடன் இலக்கணம் பிறழாமல் பொதிகை மலை சாரலில் பறந்து வரும், பாய்ந்து வரும், நடந்து வரும், வீசி வரும் அந்த தென்றல் காற்றுக்கு எத்தனை உதாரணங்கள் கூறியிருக்கின்றான். அங்கே என்ன நடைபெறப் போகிறது என்ற மகிழ்வை கூட கூறியிருக்கின்றான். துன்பப்படும் நேரத்திலும் கூட அந்த காற்று மனதுக்கு இதமாக இருந்து ஓர் நிம்மதியை கொடுக்கின்றது. மகிழ்வான நேரங்களிலும் கற்பனை வளங்களை ஊற வைக்கின்றது. நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய பொதிகை திண்டலில் நான் தெரிவு செய்து கொண்டு வந்த அடுத்த பாடலையும் வானலையில் தருகின்றேன். கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

இது எம்டிஆர் எஃப்எம் தரும் பொதிகை தென்றல். காலை மாலை மதியமன் இல்லாமல் எந்த வேளையிலும் குதூகலித்து மகிழ்ந்திட நாங்கள் பொதிகை தென்றலை உணர்ந்து கொண்டால், அதில் புகுந்து கொண்டால் அங்கு கும்மாளம்தான். நேர்களை அடுத்து நேர் உங்களுக்காக நான் பொதிகை தென்றலில் தரும் அடுத்த பாடலை வானலையில் தருகின்றேன்.

இது கோன்வால் கலையகத்திலிருந்து வானொலியில் தவழ்ந்து வரும் மொன்றியால் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் வரும் அடுத்த பாடலை வானொலி சுமந்து வந்து எங்கள் வாசலில் தருகின்றது.

0: நேயர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் கோன்பால் கலையகத்திலிருந்து புறப்பட்டு வந்த பொதிகை
1: சென்றான்.
0: அன்பான உறவுகளே, எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி இப்பொழுது சர்வதேச வானொலியாக மாறிக்கொண்டிருக்கும் வேளை, உலகின் பல பாகங்களிலிருந்தும் அனுபவம் மிக்க அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் சுவையான பல் சுவை நிகழ்வுகளை வானலை நாகரீகத்துடன் 24 மணி நேரமும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இதை வீட்டிலே இருந்தோ வேலை செய்யும் இடங்களில் இருந்தோ கேட்டு மகிழ்வதற்கு உங்களுக்கு வசதியாக வானொலி பெட்டியொன்றை மொன்றியல் தமிழ் வானொலி விநியோகித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வானொலி பெட்டியின் விவரங்களை நீங்கள் அறிவதற்கு 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பீர்கள். ஆனால் முழு விவரங்களையும் அவர்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் வழிவகைகளை கூறுவார்கள். ஆமாம், பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றல் கோன்பால் கலையத்தின் ஊடாக வானலையில் கலந்து மொன்றியல் தமிழ் வானொலிக்காக உங்கள் வாசலுக்கு வருவதற்கு நான் தரும் அடுத்த பாடல்

தாயகத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஐரோப்பிய நகரத்திலிருந்தும் அமெரிக்க கனடா மண்ணிலிருந்தும் அள்ளி தருகின்றது பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஊடாக. ஆரோக்கியமான பல் சுவை நிகழ்வுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திட செல்ல வேண்டிய இணையதளம் mtrfm.com. இருபத்தி நான்கு மணி நேர தமிழ் ஒலிபரப்பை கேட்டு மகிழ்வதற்கு செல்ல வேண்டிய இணையதளம் மீண்டும் கூறுகின்றேன் mtrfm.com. பாலிலே பழம் விழுந்து அது தேனிலே நனைந்த சுவை எப்படி இருக்கும் என்று எண்ணும் வேளை அந்த சுவையை நாங்கள் சுவைப்பதற்கு மொன்றியல் தமிழ் வானொலி தருகின்றது அடுத்த பாடலையும். பொதிகைமலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வரும் தென்றலில் அதை அனுப்புகின்றது வானொலியில் மொன்றியல் தமிழ் வானொலி.

அனுதினமும் அகில உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் மக்களும் விரும்பி கேட்கும் வானொலி எம்டிஆர் தமிழ் வானொலி mtrfm.com என்ற இணையதளத்தில் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையை நீங்கள் கேட்டு மகிழலாம். பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலை கூன்வால் கலையகத்திலிருந்து வானலை ஊடாக என் அன்பு உறவுகளின் வாசல் வழி அனுப்பி கொண்டிருக்கின்றோம்.

இன்றைய பொதிகை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பொதிகை தென்றல் சுமந்து வந்து வானலையில் தரும் அடுத்த பாடல்

0: நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது மொன்றியல் தமிழ் வானொலி வானொலியில் சுமந்து வந்த பொதிகை
1: தென்றல்.
0: இதுவரை நேரமும் நீங்கள் என்னுடன் பயணித்து பொதிகை தென்றலை ரசித்து கேட்டு மகிழ்ந்தமைக்கு நன்றி கூறி, எனக்கு முன்பு கடமையாற்றிய அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நன்றி கூறி, என்னை தொடர்ந்து அறிவிப்புக்கு வரும் அன்பு உறவுகள் அறிவிப்பாளர்கள் கலைஞர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்று இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். சிந்தனை செல்வன். நன்றி உறவுகளே, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எதையும் தேடி போகாதே, உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தானாகவே தேடி வரும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களோடு இணைவது எம் ஆர் கண்ணன். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் முதலாவதாக அரசிலங்குமரி, பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.

நேய உறவுகள் இணைந்து கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியின் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றைய பாடல் கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக படம் ஒன்னாயிருக்கு கத்துக்கணும், பாடியவர்

நேய உறவுகளை இசைமலையில் நினைத்து கொண்டிருப்பது அன்றுமின்றும் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பாசமலர், பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

நேய உறவுகள் இணைந்து கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் படம் அழைப்பாயுதே இதோ பாடல்.

0: மாட்டிக்கிட்டா. ஹேய் ஹேய்,
1: எங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல்?
0: நான் அசோக் பேசிட்டு இருந்தேன். அசோக்
1: பொண்ணுக்கு என்ன குறைச்சல்?
0: ஒரு குறை இல்லையே, உங்க ஃப்ரெண்டா?
1: பாத்துக்கலாம்.

0: சொன்னீங்க, ரொம்ப கோவமா இருக்காரு.
1: கிராமத்து பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்தேன்.
0: கிராமத்து பொண்ணு தானே, வாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படம் நிச்சய தாம்பூலம், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடல்

செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வர்

நேய உறவுகளை நினைத்துக் கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. அடுத்து இன்றைய பாடலாக படம் தர்மா பாடல். இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்கோலத்தை பார்க்க. இதோ பாடல் கேட்டு மகிழுங்கள் என் சொந்தங்களே.

0: நேய உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் படம் நினைத்ததை முடிப்பவன் பாடல்.
1: பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது என்று
0: டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி இன்றைய பாடலாக படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை. பாடல்
1: மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம்.
0: பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியன்.

நேய உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக வரும் பாடல் படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். பாடல்

கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகட கவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா.

கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. காங்கெட்டு பிள்ளைகள் போல் வந்த முயல்கள்

அப்பாவியான் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா, அது எப்போதும் கிளியல்ல கிணற்று தவளைதான் இப்போ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி இன்றைய பாடலாக படம் பூவே உனக்காக பாடல். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் என்ற பாடல்.

நேய உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற பாடல் இதோ உங்களுக்காக காற்றலையில்.

நேய உறவுகள் இணைந்து கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அன்றைய பாடல் கேட்டுவிட்டோம். இனி இன்றைய பாடலாக நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கக்கூடிய இந்த பாடல், கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற பாடலோடு நிகழ்ச்சி முடிவடைகிற நேயர்களே, இதோ அந்த பாடல்.

நல்லது என் உறவுகளே, இதுவரை அன்றுமின்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் மற்றும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி, உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட விலகி இருப்பதே நல்லது என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். வணக்கம், நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திலிருந்து ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டுக்கும் நழுவே அழகிய கலைமான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிழல் நிஜமாகிறது என்ற படத்திலிருந்து இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன் சுந்தரே வானம் என்ற படத்திலிருந்து உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அக்கறை பச்சை என்ற படத்திலிருந்து அரசனை பார்த்தா கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் அஞ்சலி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்மத லீலை என்ற படத்திலிருந்து நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வு என் பக்கம் என்ற படத்திலிருந்து வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், மாதுரி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்திலிருந்து நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியன், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்வண்டு என்ற படத்திலிருந்து வாடியம்மா மல்லிகைப்பூ நீ வாடிவிடாத வாசனை பூ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல்லா ஈஸ்வரி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது எப்படி இருக்கு என்ற படத்திலிருந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயசுந்தரன், எஸ். ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது வெள்ளம் என்ற படத்திலிருந்து துளி துளி துளி துளி மலை துளி அது தொட தொட சிரித்தது மலர் கொடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீதா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ரங்கராட்டினம் என்ற படத்திலிருந்து ஒரு மல்லிகை மொட்டு மழை துளி பட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SV பாலசுப்ரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் எல்லாமே என் ராசாதான் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அழகான மஞ்சப்புறா என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இந்த முற்பாடல் சொர்க்கத்தின் வாசல்படி என்ற வரி கொண்டு உண்மை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிரான்சி அனுப்பி வைத்த வேளை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஒரு பாடல். ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி அனுப்பிய பாடல் கேட்க இருக்கின்றோம். மஞ்சள் நிலா திரைப்படத்து பாடல் பூந்தென்றல் காற்றே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது. செவிமடப்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கோபாலா சைத்தடிச்சா என்ற ஒரு பாடல். உனக்காக மட்டும் என்ற திரைப்படத்திலிருந்து மூன்றியல் தனுஷன் கனடாவிலிருந்து கேட்கின்றார்.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி. வெளியில் உறவாடிய என்ற முதல் வரி பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பிய பாடல்கள். முதல் பாடலை ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்க இருக்கின்றார் பாஸ்கரன் மாலா. அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தினமும் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் வேளையில் இன்றும் பொன்மனம் என்ற திரைப்படத்து பாடல், பட்டாம்பூச்சி சிறகடித்து என்ற பாடல்தான் அவர்கள் தந்த பாடல். இதுவோ அந்த பாடல்.

0: அவர்கள் வந்த வேளையிலே மீண்டும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்டவரை தொடர்ந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தருகின்றார். நான் பிறந்தது தனியா என்று கூறும் ஒரு பாடல் உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார்.
1: நான் பிறந்தது தனியா

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீண்டும் கேரிஸ் அவர்கள் நீண்டகால உறவு. எங்களோடு இசைப்பயணம் செய்யும் வேளையில் வானம் நமது பூமி நமது என்ற பாஸ் மார்க் திரைப்படத்தில் பாடலை கேட்ட வேளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களில் கேட்டு மகிழ்கின்றோம். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் வரும் பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல். நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் என்றும் உதவும் பாடல். அற்புதமான கருத்தை தாங்கிய ஒரு பாடல். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: நம்ம தம்பி அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிருச்சான்.
1: ஊரை விட்டே போயிட்டான். எங்கயா போனா?
0: எங்க போயிருக்கோம், ஏதாவது வேலை வெட்டி பாக்கலாம்னு பட்டணத்துக்கு போயிருக்கோம், வேற எங்க போக முடியும்?
2: இந்த வழியில் அடுத்து ஒலிக்கி இருக்கும் பாடலுக்கு அன்புடன் அனுப்பி வைத்தவர் யாரென்றால் நிவேஷன். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா பெருநகரில் இருந்து தருகின்றார். வெள்ளைக்காரன் ஊரை விட்டு என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

0: ஆச்சு.
1: ஐரோப்பா மன்னன்றால் என்னவள் அங்கிருக்கின்றார். ஆனால் இன்று அவர் இளமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் சிந்து பைரவி பாடல் ஒன்றை கேட்க விரும்புகிறார். அந்த பாடல் பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடுகின்றது.

இவர்களோடு தான் இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டவர உங்களில் ஒரு தீ என்ற ஒரு திரைப்படுத்து பாடல், சாமத்தில் பூத்தமல்லி என்று வரியெடுத்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

அன்பு நேயர்களே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பியதோடு எங்கள் இதயத்தை நிரப்பியது என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இன்றும் முதல் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துரைபாண்டியன் காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்பார். இன்றும் அப்படி கேட்கும் வேளையிலே கருந்தேள் கண்ணாயிரம் என்ற திரைப்படத்திலிருந்து நேற்று வரை வெண்ணில் இருந்தாளோ என்ற பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல், எந்த ஊர் என்றவனி இருந்த ஊரை சொல்லவா என்ற அந்த பாடல் காட்டு ரோஜா என்ற திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை கேட்க விரும்புகின்றார் நீண்ட கால உறவு அன்பு நேயர் நாகூர் நாகப்பட்டினம் ஜெகமர் சாதிக் அவர்கள். அவர் கேட்ட வேளையிலே எனது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நானாக நான்லே தாயே என்று பாடுகின்றது. அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருப்பவர் வேறு யாருமல்ல, மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் வேளையிலே அந்த பாடலை கண்ணன், சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் தூங்காதே தம்பி திரைப்படத்திலிருந்து, நானாக நான் இல்லை தாயே என்ற அற்புதமான பாடலை.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். நீ பொட்டு வச்ச சங்கக்குடம் பூமிக்கு நீ மகுடம் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் பொன்மனச் செல்வன் திரைப்படுத்து பாடல்.

முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம் அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் குங்குமம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த வேளை அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்த ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல். குங்குமச்சுமிழ் திரைப்படத்திலிருந்து கை வலிக்குது கை வலிக்குது மாமா என்ற பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தான் பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படுத்து பாடல் சக்கர கட்டி என்ற வரி தாங்கி பாட வருகின்றது. அந்த பாடலை அன்போடு எழுதி அனுப்பி கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார் நெய்வேலி அரசடி குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன். சரவணன் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளை நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அன்புடன் வந்து அடுத்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வணிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அன்னை வாழும் திருநகராம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பக்தி பாடலை இன்று அவரோடு இணைந்து நாங்களும் பக்தியோடு கேட்டு மகிழ்வோம்.

குரல்கள் தரும் இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் அந்த பாடல் வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்காக இது யாருக்காக என்று கேட்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன் உங்களுக்காக என்று அந்த பாடலை ஒலிபரப்புகிறது. மூன்று தமிழ் வானொலி உலக தமிழரோடு கேட்க ஆவலாக இருக்கும் நீங்கள் ஒலிக்கின்றது பாடல் இணைந்து விடுவோம் அனைவரும் கேட்டு மகிழலாம்.

அவள் இரக்கமில்லாதவள் என்று. படுக்கையன் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக என்றால், அது கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷுக்காக ஒலிக்கின்றது. நான் தேடிய கவிதை என்ற ஒரு பாடல், எங்கே எனது கவிதை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஜனவரி நிலவே என்ற பாடல் கேட்போமா? என்னுயிர் நீதானே திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோஜ் நீண்டகால உறவு கேட்டுக்கொள்கிறார். ஒலிக்கின்றது பாடல்.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

பாடினூர் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே என் அன்பு உறவுகளை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது முதல் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே தினமும் மலரும் கடம்பத்தில் ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி அற்புதமாக நிகழ்வது. அனைத்து உறவினர்களும் வந்து தங்கள் சொந்த குரல் விரும்பிய பாடல்களை பாடி காட்டிவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து பாடினோர் நேயர் விருப்பமாக கேட்டு மகள எண்ணும் வேளையிலே அந்த பாடல்கள் பதிவிலிருந்து ஒலிபரப்பாகி உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். தொடர்ந்து ஒலிக்கின்றன ஒன்றன்பின் ஒன்றாக பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் திருமயிலை யோகா ராஜி வந்து நீங்கள் பாடி காட்டிய பாடல். இரண்டு பாடலை பாடி காட்டினீர்கள். அந்த வழியில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டீர்கள். அந்த பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து முத்துச்சோலை என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து இணைந்து பாடுவோர் பாடலமை அலங்கரித்து இரண்டு பாடல்களை பாடி காட்டிய அன்பு மகாலிங்கம் மல்லியத்திலிருந்து வந்த மகிழ்ச்சியோடு, தனக்கு விருப்பமான பாடலாக ஒரு பாடல், நான் பாடிய பாடலை தாருங்களேன் என்று கேட்டவளை அவர் பாடிய பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படுத்து பாடல். தென்மதுரை வைகநதி என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது. எங்கே செவி மறுப்போமா?

இந்தவேளை கே கே நகர் சென்னை, அங்கிருந்து அன்பு மகள் ரேவதி நீங்கள் வந்து இரண்டு பாடல்களை அழகாக பாடி தந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கேட்டு சென்றீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து முடிவுரையும் அழகாக தந்து சென்ற உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்கள் கேட்ட பாடலாக எங்க பாப்பா என்ற திரைப்படத்து பாடல் தானே கேட்டீர்கள், அந்த பாடலை தருகின்றோம். எங்க பாப்பா ரேவதி உங்களுக்காக ஒரு மரத்தில் குடியிருக்கும் என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பாடுங்கள் என்று கேட்டால் பாட முடியாது என்று கூறிவிட்டு பேசிவிட்டு சென்றவர்கள் ஒரு வரி பாடி இரண்டு வரி பாடி என்று அழகாக அற்புதமாக முழு வரிகளையும் சந்தத்தோடு பாடக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார் நெய்வேலி அறத்தடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன். உங்களை எண்ணி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு வளர்ச்சி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று மேலும் வளர இடமுண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் ஒரு பாடலை அற்புதமான பாடலை காட்டினீர்கள், பாடி காட்டினீர்கள். அந்த பாடல் கடல் ஓரம் வாங்கிய காற்று என்ற பாடல். ஆனால் மீண்டும் உங்களுக்கு விருப்பமாக ஒரு பாடல், உங்களுக்கு கடலோரத்து நல்ல விருப்பம் போல் தெரிகின்றது. கடலோரம் கடலோரம் என்ற ஆனந்த ராகம் திரைப்படத்துக்கு பாடலை பதிவு செய்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

இவரை தொடர்ந்து வந்த அன்பு உறவு சிதம்பரம் தேவநாதன் இரண்டு பாடல்களை வித்தியாசமான முறையிலே பாடிக்காட்டி அசத்தி விட்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையிலே உங்களுக்கு இன்று விருப்பமான பாடல் தசாவதாரம் திரைப்படத்தில் ஒலித்த முகுந்தா முகுந்தா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இனிமையாக முகுந்தா முகுந்தா.

அவரை தொடர்ந்து தர்மபுரியிலிருந்து வந்திருந்தார் தடலூர் சாந்தி. மகளே சாந்தி, நீங்கள் மிகவும் இனிமையான ஒரு பாடலை அழகாக மெதுவாக மென்மையாக இதமாக பாடி காட்டியிருந்தீர்கள். கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படத்தில் பாடிய பாடல் அந்த பாடல் காற்று வெளியடை கண்ணம்மா. என்னொரு அற்புதமான பாடல், உள்ளத்தை தொடும் பாடல். அந்த பாடலை கேட்டு மகளவும் விரும்புகிறேன் என்ற வேளையிலே இனிமையாக ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு காற்று வெளியடை கண்ணம்மாவுடன்.

இவர்கள் வந்த பின்பு இறுதியாக, அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் துள்ளி குதித்து ஓடி வந்தீர்கள் என்றால் நல்ல மழை பொழிந்து என்று கூறிக்கொண்டு, அந்த மழை வருண பகவானுக்கு நன்றி கூறி, ஏனென்றால் அலைவரிசையை குழப்பாமல் சிறப்பாக எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பளித்ததும், முழுமையாக அந்த பாடலை பாடிக்காட்ட வந்ததற்கும், நீங்கள் அந்த பாடல் பொன்னென்ன பூவென்ன என்ற அந்த பாடல், இப்பொழுது அந்த பாடலையே பாடிக்காட்டிவிட்டு எனக்கு அதையே ஒலிபரப்புங்கள் என்று கேட்ட வகையிலே இப்பொழுது ஒலிபரப்பாகிறது அந்த பாடல். அலைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: உலகம் விளையாடும் முகமா
1: அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரையின் நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பங்கு பற்றி பாடி மகிழ்வித்தவர்கள் தங்கள் மகிழ்வுக்காகவும் எங்கள் மகிழ்வுக்காகவும் பதிவு செய்த விருப்ப பாடல்கள் பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே. இத்தனை உறவுகளும் வந்து எங்களை மகிழ்வித்த வேளை உலகளாக இருந்து இவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைத்திருக்கின்றது. மேலும் அவர்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

வளமை போல என்றும் மலர இருக்கும் நீர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வேலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் இந்த பாடல் இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பூங்கொடிதான் பூத்ததம்மா என்ற வரி எடுத்து

ஆனந்த ஜோதி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா என்ற கேள்வியோடு வரும் பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. மலமை போல இன்றும் அவரது பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் என்ற பாடல். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் கொண்ட சேவல் கூவும் நேரம் என்ற பாடலையும் கேட்போமா என்ற சின்ன ராசா திரைப்படுத்தும் பாடல். இன்று அந்த பாடலை எங்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று அன்புடன் எழுதி அனுப்பியிருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

எல்லாமே என் ராசாதான் திரைப்படுத்த பாடல் அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா என்று பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன் மற்றும் அம்மா விஜயம் உறவுகளோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்கள்.

0: அது கூட மாடப்புறா.
1: அன்பு உறவுகளோடு உறவுகளாக அடுத்த ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அழகான புள்ளிமானே என்ற மேகம் கருத்திருக்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமளா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து ஜெய் வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நருள் முகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்க நாங்களும் கேட்போம்.

ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களுடன் அடுத்த பாடல் மதராச பட்டணம் திரைப்படுத்த பாடலாக கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா நீங்கள் கேட்கின்றீர்கள். பூக்கள் பூக்கும் பரணம் யாரும் பார்த்ததில்லையே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கடலில் தேடிய முத்து என்ற ஒரு பாடல், சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது அல்லவா? இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க கேட்க விரும்புகிறார் நீவேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமீன் சரவணன். இந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

என்னோடு பாட்டு பாடுங்கள் என்ற வரி கொண்ட பாடலை 1985 ஆண்டு திரையுலகுக்கு வந்த உதய கீதம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களோடு என்று அன்புடன் எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள். தன்னோடு இணைந்து சதீஷ், மணி, சுதன் இவர்களும் இணைந்து கேட்க விரும்புகிறார்கள் என்று எழுதியவளே அனைவரும் மகளும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் எங்கள் அன்பு உறவு சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் வண்டிக்கேட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திலிருந்து எனக்காக பிறந்தாளே என்ற ஒரு பாடல், இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், பாச வலை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை தடுத்தேன் என்ற வரி கொண்ட பாடல், உலக தமிழர்களோடு கேட்டு மகள அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த வழியிலே தான் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடல். இரவென்ன பகல் என்ன என்று கேட்கும் இரும்பன் என்ற 2015 சிறைக்கு வந்த பாடல். இந்த பாடலை அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் எங்கள் ஜோர்ஜ். வளைகுடாமன் குவைத்திலிருந்து நீண்ட கால உறவு. அவர் காதோரம் செல்லும் பாடல் இந்து என்ற திரைப்படத்திலிருந்து எப்படி எப்படி என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.
1: எப்படி எப்படி சமஞ்சது எப்படி

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். உலகெங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல என்றும் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்ற

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தருகின்றார். வழிவிடு வழிவிடு என்ற பாடலை பாட்டு பாடவா திரைப்படத்தில் இருந்து

இதை தொடரும் அடுத்த பாடலும் இளமணி திருநாடு கண்டி மாநகரம் விஜயராணி நீங்கள் தந்த பாடல். ஆயிரம் ஜென்மங்கள் ஆசைகள் என்ற பாடல் அந்த வீட்டில் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடலை மொன்றியல் கனடா தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் பாடுகின்றது கதற கதற அதிர்து என்ற பாடல் இளவட்டம் திரைப்படத்தில் இருந்து.

கனடாவின் அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்போமே. மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் இருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

உங்களை தொடர்ந்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அங்கிருந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஆ முதல் அக்து தான் நடா என்ற பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து நீண்டகால உறவு. இசை பயணம் எங்களோடு தொடர்பவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ். கேதீஸ், நீங்கள் தந்த பாடல் காதல் கிளியே காதல் கிளியே என்று வரி எடுத்து ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நாயகனே என்ற பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்தில் இருந்தது.

சிங்காரப்பூமி சிங்கப்பூர், அங்கிருந்து மகாலிங்கம் நீங்கள் அன்போடு தந்திருக்கின்றீர்கள். மலை கள்ளம் என்ற ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் பொருத்தமான பாடல். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஈரெட்டு வயசு என்ற பாடல் என்னோடு கலந்துவிடு என்ற திரைப்படத்திலிருந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் அனுப்பியவளை நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் இது என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, ஒரு நாளும் உன்னை மறவாது என்று எங்களை மறவாமல் அனுப்பி வைத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் என்னவள்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து வளமை போல நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வர செய்கின்றார் கா வைசீனா ஆசான். கனடாவில் இருந்தே என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து வட்ட வட்ட பொட்டு வச்ச என்ற வரி கொண்ட பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளே நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். காதுக்கினிய கீதங்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வந்து எங்களை மனம் நிரம்பச் செய்து செல்லும் வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

இனிமையான காலை நேர வணக்கம். அது கனடிய நேரம் சரியா 11:27, இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:57. முதல்கண் நலந்தானே என் அன்பு உறவுகளே, முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா இப்பொழுது இருந்து கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்கு வருகிறது. ஒரு கண்ணன் பாடல் ஒன்று எடுத்து வரலாம். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். இவ்வளவு நேரம் கண்ணன் பாடல் தான் கேட்ட நீங்க என்மன கானத்துல. ஆனா கண்ணன் பாடல்கள் எப்பயும் கேட்க முடியாது, அழுத்து விட்டது என்று யாருக்காவது தோணுகிறதா இல்லைதானே? யாருக்காவது அப்படி புலப்பட்டிருக்கா, ஐயோ சலிச்சு போச்சு கண்ணன் பாட்டு கேட்க முடியாது. இங்க பார்க்கலாம், ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம் முத்துவேல், எப்படி இருக்கிறீங்க முத்துவேல்?
1: நலமாக இருக்கின்றேன்.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நீங்க
1: சுகமாக இருக்கின்றேன்.
0: உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த மிருகங்களோட பேர்ல பாட்டுகள் இருக்கா?
1: மிருகங்கள் பேர்லயா? மிருகங்கள் பேர்ல, மிருகங்கள் பேர்ல காக்கா இருக்குது.
0: யானையில இருக்கா?
1: யானையில வந்து, யானையில இல்லையா? யானைக்கு வந்து மனிதர் பேர் வச்சுதான் பாட்டு இருக்கு.
0: சரி, இன்னைக்கு சுதந்திரமாக பறவைகள் பேர்ல பாட்ட கொடுக்கலாம். நீங்கதான் முதலா. பறவைகளோட பேர்ல பாட்ட கொடுக்கலாம். எந்த பறவையோட பேரும் முதல்ல வந்தா சூப்பரா இருக்கும், இல்ல இடையக்கிளையும் வரலாம். சரியா? முதல் முத்துவேல் தான் இப்போ பறவையோட பேர்ல ஒரு பாட்டை முதல்ல சொல்லிட்டு நாங்க பேசலாம்.
1: முதல் பாடலா சொல்லலண்ணா, இந்த பராசக்தி படத்துல கா கா ஆகாரம் உண்ண எல்லோரும் இங்கே அன்போடு ஓடி
0: ஓடி வாங்க. அது முக்கியமா தேவையான உண்டு இல்லையா?
1: ஆமா.
0: இந்த காலத்துல இப்ப காக்காக்கும் குணம் மாறிட்டுதோ தெரியாது, நீங்க உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது பாக்குறீங்களா காகம் அப்படித்தான் இப்ப இருக்கு, கூப்பிட்டு தான் எல்லாம் சாப்பிடுறது?
1: இல்ல இல்ல, அதாவது இப்ப வந்து காகம் வந்து எண்ணிக்கை குறைந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். முன்ன மாதிரிலாம் காகங்கன்னா பாக்க முடியல. இப்ப
0: காக்கா பாக்க முடியல,
1: பாக்க முடியறது இல்ல. அது எண்ணிக்கை வந்து வெகுவா குறைஞ்சிருக்கு.
0: உண்மைதான், நானும் அங்க அங்க வந்திருந்த போது காக்கா குறைவு நான் பாக்கல. முன்புதான் நிறைய காக்கா, ஆனா இங்க இருக்கிறது ஒரு இப்ப சம டைம்ல இங்க ஒரு இடத்துல காக்கா நிக்கும், நீங்க அது கண்கொள்ளா காட்சி, அப்படில காக்கா இருக்குது. ஆனா இங்க காக்கா எல்லாம் நல்ல மொழு முழன் இருக்கு, அழகா இல்ல கரு கரண்டு முழு முழு நல்ல பெரிய பெரிய காகம். இப்ப ஸ்னோ டைம்லயும் இருக்கு காகம், ஆங்காங்கே நாங்க பாக்கலாம், இல்லையென்று சொல்ல முடியாது. ஆனா கூட்டமாக நீங்க
1: இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து காகம் இல்லாத நாடு, காகங்களே இல்லாத நாடு ஒண்ணு இருக்கு,
0: சிங்கப்பூர். பறவைகள் இருக்க கூடாது
1: சிங்கப்பூர்ல?
0: அதாவது பறவைகள் ஒன்றும் இருக்கவே கூடாது இல்ல சிங்கப்பூர்ல?
1: அப்படி இல்லையா? சிங்கப்பூர்
0: வெளியில வெளியில பறந்து தெரிய விட மாட்டாங்களாம். நீங்க கேட்டு
1: பாருங்க. ஆனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காகம் கூட இல்லாத ஒரு நாடு ஒண்ணு இருக்கு.
0: எங்க சொல்லுங்க? அதிசயமா,
1: ஆஸ்திரேலியா.
0: ஆஸ்திரேலியால இல்லையா ஒரு காகம்?
1: ஆஸ்திரேலியால காகம் சுத்தமா கிடையாது. என்ன, அது ரொம்ப தள்ளி போனதுனால இந்த காகங்கள் எல்லாம் பறந்து அந்த நாட்டுக்கு போக முடியல போல இருக்கு. அது டிஸ்டன்ஸ் அதிகமா, தனியே அது ஒரு தீவு தனியே ஒதுங்கி போச்சு. இல்ல
0: காகத்துக்கு சொல்லி கொடுக்கணும், யாராவது தமிழ் தமிழ் பேசுறவர்கள் தமிழர்களோடு சேர சொல்லி.
1: கப்பல்ல வந்து அதுவும் தொத்திட்டே போயிடுச்சுன்னா அந்த நாட்டுக்கு போயிடலாம்.
0: அதுவா? நான் தொத்திட்டு போக முடியாதுங்க, உள்ளுக்குள்ள போனா போகலாம், உள்ளுக்க இருந்து அது வெளிப்பக்கத்துல தொத்திட்டு யாருமே போக முடியும். உங்களுக்கு தெரியும் அந்த கலவாக எங்கயோ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஒருத்தர் அந்த அந்த அந்த வீல், அதாவது சில் இருக்கு இல்ல, அந்த
1: இங்கிலாந்து இங்கிலாந்து இங்கிலாந்து
0: அதுக்குள்ள போனவர் இறந்துட்டார். அது என்ன, அவ்வளவு குளிர் அந்த மேலுக்கு.
1: அதுல வந்து ரெண்டு பேர் போனாங்க, இங்க இந்தியால இருந்து போனாங்க, இந்தியால இருந்து பஞ்சாப்ல இருந்து ரெண்டு பேர் போனாங்க. ரெண்டு பேர்ல அண்ணன் தம்பி, ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் வந்து உயிர் பிழைச்சிட்டார்.
0: நான் நினைக்கிறேன் அண்ணா யாராவது ஒரு ஆள் பாதுகாத்திருப்பார், ரெண்டாவது கடைசியில ஏறி அந்த குளிர் தாங்க
1: அந்த டயர் போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். டயர் ஒளிஞ்சுகிற இடத்துல ஒளிஞ்சிட்டு லண்டன் போயிட்டாங்க. லண்டன் போனாலும் ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் போச்சுக்கிட்டாரு. அந்த ஒருத்தருக்கு அந்த நாட்டுல சிட்டிசன் கொடுத்து அவங்க தங்க வச்சுட்டாங்க.
0: ஆனா உண்மையிலே அது கடினமானது. ஆனா அந்த ப்ரொபோ சரியான உடை அணிந்து நல்லா எல்லாம் ஸ்லீப்பிங் பேக் மாதிரி நல்ல ரெண்டு மூணு போட்டு மூடி அப்படி இருந்திருந்தாங்கன்னா போலாம் நினைக்கிறேன். ஆனா அதுவும் கஷ்டம்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல கஷ்டம், அதாவது மூச்சு திணறும்,
0: மூச்சு திணறும். மற்ற இன்னும் ஒன்று இல்ல, அது பின்பக்கமா தானே அவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த உந்தல் காத்திட உந்தல் முன்னுக்கு இப்படி பார்க்கக்கூடியதா இருந்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் குளிர் வெளியே மேல் இடத்துல குளிர் எவ்வளவு, ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு துணிஞ்சவர்கள். அவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும் உண்மையிலே. சும்மாவே பிளைட்டுக்குள்ள மேலுக்கு உள்ளுக்கே இருந்து போகவே எங்களுக்கு பயாக்குகளை பார்க்க, அவர் எப்படி போயிருப்பாங்க. நாளைக்கே பார்க்க மாட்டாங்க, கீழே எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு ஒதுக்கமா உள்ளுக்குள்ள அணைஞ்சு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குளிர் தான் மற்றவரை எதுவும் செய்திருக்கும். அல்லாட்டி சில நேரம் சில பேருக்கு அந்த உயர உயர போயேக்கு ஒரு அமுக்கம், ஹார்ட்ல ஒரு அமுக்கம் வருது, அது ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படி எதுவும் வந்திருக்கும் மற்றவருக்கு சில நேரம்.
1: அதுல ஒருவர் இறந்து ஒருவர் பேச்சு கொண்டார், ஒருவருக்கு அந்த நாட்டுல குடியுரிமை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அச்சயம் அது. 25,000 அடி உயரத்துல
0: இவர்களுக்கு முதல் கருப்பினத்த ஒருவர் அப்படி வந்து அவர் இறந்தே வந்திருந்தார். கருப்பினம் இவர்களுக்கு முதல் எங்கேயோ ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாள் முதல் முதல் அவர் கருப்பினம் தான் அதை செய்ய பார்த்து, ஆனா அவர் இறந்து விட்டார் உண்மையிலே. அப்படி பாருங்க, நாடு விட்டு நாடு, அதாவது எங்கள் சில சில நாடுகள்ல வருகிற பிரச்சனைகள், மற்றவர்களை வாழ விடாமல் செய்கிற செய்கைகள், இப்படி எல்லாம் மக்கள் தப்பி ஓட நினைக்கிறார்கள் இல்லையா. சரி, உங்களோட ஆகாரம் உண்ண காக்கா அந்த பாட்டு தான் நீங்க கேட்கறீங்க.
1: இன்னொரு பாட்டு சொல்லிடுறவா?
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: மக்கள் சென்று காக்கா, அது காகல வரலது வந்து ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடிய கொஞ்சம் புறாவே.
0: அது முதல் ஆரம்பம் வந்து
1: தப்பிக்கான அது ஒரு பாட்டு புறானோட எனக்கு அந்த பாட்டு வந்து
0: மீண்டும் சிலவற்றை பேசும் போது நீங்க இணைந்து கொள்ள வேண்டுமா? ஏதாவது என்ன என்னத்தை பற்றி பேசலாம்?
1: இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, சாத்தியம் இல்ல. ஆமா, அதுல காட்டு பறவையில் உள்ள பறவைனங்கள் அது வந்து மக்களோட ஒண்ணு சேரல
0: சேரல, அதுதான் என்னன்னு தெரியல. ஆனா கூப்பிட்ட இடத்துல இப்ப கோயில்ல சில வீடுகள்ல அவங்க ஏதாவது சாப்பாடு போட்டா அந்த டைமுக்கு வந்து பறந்திருந்து சாப்பிட்டு போறத நாங்க
1: பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா ஆமா, அது உண்டாது. இப்பதான் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட பழகுது
0: பழகுது. ஆனா நான் ஒரு வீடியோ பாத்திருந்தேன், ஒரு ஜப்பான்லயா எங்கேயோ ஒரு வீடியோ உண்டு. அவர்கள் ஒரு தானியம் போடுகிறார்கள், ஒரு குளக்கரை மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு நடந்து போகிறார். நிறைய மயில் எல்லா இடமும் வந்து அவரை சுற்றி நடந்து செல்கிறது, அது உண்மைதான். ஆனா நான் நினைக்கிறேன் அப்படி அவர்கள் பழகி அந்த தானியத்துக்காக அது அவர்கள் பல அந்த மயில் பழகி விட்டது என்றுதான் நினைக்கிறேன். அவ்வளவும் கூட்டமாக வருகிறது.
1: அது வந்து பறவைகள் சரணாலயம்னா சில இடங்கள்ல வச்சிருப்பாங்கல்ல, அதுல அந்த மாதிரி ஏதாவது சரணாலயத்துல வந்து பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம். அதெல்லாம்
0: இருக்கலாம் இருக்கலாம். நல்லது முத்துவேல், நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 11:39. முத்துவேலுக்கு பிடித்த பறவை வந்து மயில் என்று சொல்லியிருக்கார். அடுத்து எங்களுடைய எங்களுடைய ஆண்டாள் அம்மா எப்படி இருக்கிறீங்க? ஆண்டாள் ஆண்டாள் வணக்கம். ஆண்டாள் ஆண்டாள் வணக்கம். ஆண்டாள் நீங்கள் இணைப்பில் இருக்கிறீங்க? ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாள் வணக்கம். ஆண்டாள் ஆண்டாள் நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க? சரி, மீண்டும் மீண்டும் இணைப்புக்கு. ஆண்டாள் வணக்கம். வணக்கம் ஆண்டாள், வணக்கம் ஆண்டா.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: வணக்கம் வணக்கம். வணக்கம்,
0: எங்க போறீங்கன்னு யார்கிட்ட கேட்டீங்க? அந்த குட்டி பையன்டியா? ஆண்டாள், ஆண்டாள் கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நான் பேசுறது அவருக்கு கேட்கல, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் 5145119739 எல்லாரும் என்ன இன்றைக்கு ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு கொண்டு யோசனையில் கொஞ்சம் இல்லை, நாங்கள் லேட்டாக வந்துட்டோம், அதனால் சிந்திக்கிறீங்க போல இருக்குது, பரவாயில்ல. சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய கண்ணன் சேகரை கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிக்கலாம், பேசலாம், அவரை கண்டுபிடிக்க தேவையில்லாம் பேசலாம். வணக்கம் கண்ணன் சேகர். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா?
3: நல்லமா வளமா பலமா இருக்கிறீங்க?
0: பலமா இருக்கணும். மூன்று விஷயம் இருக்கு. என்ன? நலமா
3: சொல்லுங்க.
0: வளமாய் வளமாய் பலமாய்
3: பலம் பலம்.
0: இல்ல, மூன்று விஷயம் சொன்னீங்கல்ல, பலம் உங்களோட தைரியத்தை சொல்றது, நலம் வந்து உடல் நலம், அடுத்தது என்ன?
3: வளம்.
0: வளம்
3: வசதி.
0: வசதியா இருக்கிறீங்க, வளம் ஆ இருக்கிறீங்க. வளம், பலம், நலம், இந்த மூண்டோட இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு கிட்ட நெருங்க முடியாது நாங்க. அந்த எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு?
3: போனதான் நெருங்கிட்டோம். அப்புறம் நான் பேசினீர்கள்
0: என்னண்டு சொல்லுங்க?
3: நான்
0: பேசிட்டு இருக்கிறேன், நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க முதல்ல அத சொல்லுங்க எனக்கு.
3: இல்ல, உங்களை நெருங்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது சொன்ன போன்ல வந்து அந்த நம்பர் கிடைச்சு நெருக்கம் தானே?
0: அது உண்மை, அது
3: அதுதான் சொல்லாங்க,
0: அது உண்மை. சரி, இப்ப பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறான், அவவை நாங்க நினைச்சு கொள்ளலாம். வணக்கம் ரேவதி அம்மா.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: மீராம்மா.
0: அடுத்து உங்களோடு நான் நினைக்கிறேன் ஆண்டாளுக்கு போன் ஏதோ சரியில்லை, இணைஞ்சு இணைஞ்சு போறா அவ. நானும் நினைக்கிறேன் அவ இணைஞ்சிட்டு அவக்கு கேட்கலையோ என்னவோ. உங்களுக்கு கேக்குறதா நான் பேசுறது? நீங்க ரெண்டு பேருக்கும்
4: நன்றாக
0: கேக்குறது. சரி, உங்களுக்கு ரெண்டு பேர்டையும். எங்களுடைய கண்ணன் சேகர், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பறவை எது?
3: இல்ல, இப்ப முதல்ல நீங்க பேசுனீங்கல்ல காக்கா இல்லன்னு.
0: காக்கா?
3: காக்கா இல்லன்னா கூட காக்கா பிடிக்கிறது ஆள் நிறைய இருக்காங்க.
0: என்னங்க நீங்க? அது அதுதான் தெரியுமே.
4: சகோதரர் குரல் தான் லைட்டா கேக்குறது.
0: சகோதரன் குரல். இப்ப இப்ப
3: ஹலோ
0: பேசுங்க. இப்ப கேக்குறது. அவங்களோட குரல் கேக்குதா உங்களுக்கு? அது கேக்குது. சரி, உங்களோட குரல் கேக்கு கனி ரெண்டு குழந்தை குரல். ரேவதி அம்மா,
4: பிடித்த பறவை?
0: ரேவதி அம்மா, உங்களுக்கு பிடித்த பறவை முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். அத கேட்டு
4: எனக்கு
0: பச்சை கிளி. அது என்ன கிளியில வேற நிறம் இருக்கா?
4: நிறைய நிறம் இருக்கு கிளியில, நிறைய நிறம் இருக்கு. ஆனா நம்ம எங்க நாட்டுல பச்சை கிளி தான் பாக்க முடியுது. ஆனா பஞ்சவர்ண கிளி எல்லாம் இருக்கு, ஐந்து நிறங்கள்.
0: பஞ்சவர்ண கிளி இருக்குது, பச்சை கிளி இருக்குது, வேற நிறத்துல அங்க இருக்கு கிளி.
4: அது அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், அதான், அது சரி.
4: ஆனா இங்க பஞ்சவர்ண கிளி எல்லாம் அதிகம் இருக்காது, பச்சை கிளி நிறைய இருக்கும்.
0: அன்னக்கிளி இருக்கா?
4: அன்னக்கிளி இல்ல,
0: அன்னக்கிளி ஞாபகம். அந்த காலத்து அன்னக்கிளி ஞாபகம் வந்துருச்சு. சுத்தி தெரிஞ்ச இவ்வளவு கிளி இருக்குங்க இங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உண்மையிலேயே பச்சை கிளி இருக்குது, பஞ்சவர்ண கிளி இருக்குது. இவர் அன்னக்கிளிய ஞாபகம் வச்சிருக்காரு பாத்தீங்களா?
4: பாருங்க, கரெக்டா கொண்டாந்து போட்டார்.
0: சரி சரி, இப்ப கண்ணன் சேகர் உங்களுக்கு பிடிச்ச பறவையை சொல்லுங்க. நீங்க
3: சிட்டுக்குருவி.
0: சிட்டுக்குருவி, அது சூப்பர், நல்ல சிட்டுக்குருவி. அது உண்மையிலேயே எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று இல்லையா? சிட்டுக்குருவி
3: அது அது தற்போது இல்ல நாட்டுல,
0: அது இப்ப குறைஞ்சு போச்சு, உண்மையிலேயே அழிஞ்சு போச்சு.
4: டெலிபோன் டவர் வந்ததுனால அழிஞ்சிடுதுன்னு
0: சொல்றாங்க. அந்த வேவால அது கூடுதலா அழிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க.
4: கிராமத்துல இருக்கு மேடம்.
0: அது உண்மை, அது
4: கிராமத்துல இருக்கு, இங்கதான் இல்ல.
0: எங்கட வானிலையில இப்ப எத்தனைய சிட்டுக்குருவி இருக்கு? எங்களை இந்த வானிலையில எத்தனையோ சிட்டுக்குருவி வந்து போதல்ல, நீங்க என்ன
3: பாக்கலையா
0: பாருங்க, பறந்து பறந்து வரதில்ல சிட்டுக்குருவி வந்துகிட்டு நீங்க நல்ல சொல்லி சாப்பிட்டு போகுதல்ல. அப்ப நீங்க அதை சொல்லுங்க, எங்கெங்க அழிஞ்சு போகுதோ அதை அழியாது, பாருங்க பறந்து வருது இங்க. சரி, இப்ப காகம் வந்து நீங்க குறைஞ்சு அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நாங்க பேசுறோம், அது எதனால? அது எதனால? அது இல்ல சொல்லுங்க அங்க. ஓ சொல்லுங்க,
3: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, நல்லா கேக்குது, அவக்கும் கேக்குது ரேவதி அம்மா.
3: கூரை வீடு இருக்கும், மாடல் மாதிரி மாளிகை வச்சு கட்டுவாங்க, அங்க வந்து பறவைகள் தங்கிக்கிறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்ல, மாடலே மாறி போச்சு நகரத்துல. அதனால வந்து நிக்கிறதுக்கோ தங்கறதுக்கோ எதுவுமே வாசல் இல்லாத வாசல் இல்லாத வீடுகளை இப்ப நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வாசல்லதான் வந்து காகம் எல்லாம் வரும்.
0: வாசல் என்று அந்த நிலையோட இருக்கிற வீட்டை சொல்றீங்களா?
3: ஆமா, அந்த காலத்து வீடுதான்.
0: திண்ணை, திண்ணை இல்லாத வீடு.
3: திண்ணை இல்ல, வாசல்ல வந்து வெயில் படுற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து வீடுகள் கட்டியிருந்தாங்க. இப்ப வந்து அந்த வாசல் இருக்கிற இடத்த வந்து வெயிலே படுறதுல காட்ட அதை ரூமா கட்டி வாட விட்டுறாங்க.
0: வாசலே இல்லாம அது அந்த இடத்தையும் ரூம் ஆக்கிடுறாங்க இல்ல?
3: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: அதனால
3: சிட்டுக்குருவி வாசல்ல சூரியனை பார்த்து பொங்கல் இடாத எத்தனையோ வீடுகள் இருக்குது. அவங்க அடுப்பு சூரியனை பார்க்காம பொங்கல் போட கொண்டாடுறாங்க.
0: ஆண்டான் அம்மா, நான் உங்களை இணைப்புக்கு எடுக்கிறேன், நீங்கள் அழைக்காம இருந்தால் நீங்கள் இணைப்புக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். தயவு செய்து நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம் நான் இணைப்புக்கு அழைக்கும் போது. சரி, எங்கே அவர் நான் எனது அழைப்பை துண்டித்து விட்டு தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டானம்மா, நீங்கள் எனது அழைப்புக்கு நீங்கள் காட்டளிக்க வர வேணும். உங்களை அழைப்புக்கு எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் ராஜ்குமார், இவ்வளவு அமைதியா இருக்கிறார், யாராவது பாத்தீங்களா? அவர் பாருங்க இவ்வளவு பண்போட வந்து அமைதியா இருக்கிறாருங்க, ஒரு சத்தம் இல்லாம.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் பேசும்போது நடுவுல ஊடால பேசக்கூடாதுன்றதுனால நான் வந்து பொறுமை காக்கிறேன்.
0: அது உண்மைங்க, நீங்க அதுல பொறுமையானவர். ராஜா ஆண்டா அப்படித்தானே இருக்கணும்.
5: ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு?
0: எனக்கு
5: குரல்ல ஒரு சுணக்கம் தெரிகிறது.
0: எனக்கு குரல்ல ஒரு சுணக்கம் தான், எனக்கு அதாவது இனிமை இல்ல, அப்படித்தானே? இனிமே இல்லையா இந்த குரல்ல?
3: ஒரு நிமிஷம்
5: பேசும்போது தூய தமிழ்ல வருது. இப்ப பேசி பேசி இப்ப ஆங்கில கலப்பு இல்லாம இவங்க கிட்ட பேசி பேசி இங்க தர்ம எங்க பண்பலை எல்லாம் பேசுறதுக்கு எதுக்கு ஆச்சரியமா இருக்கு, நாமளா இப்படி பேசுறோம்.
0: ஆமா,
3: தூய தமிழ் சொன்னே எனக்கு ஒரு ஒரு இது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
5: சொல்லுங்க.
3: ஹலோ
5: சொல்லுங்க சார். கேக்குது
3: ஜெராக்ஸ் சொல்றேன் இல்லீங்களா? ஜெராக்ஸ் சொல்றேன் இல்லையா?
5: ஆமாங்க. நகலகம்
3: இல்ல, நகல் வந்து ஜெராக்ஸ் எடுத்தால் நகலகம் தான், கார்பன்ல வச்சு எதுனா நகலம் தான், இன்னொன்னு போல இன்னொன்னு எல்லாமே நகல தான், நகலகம்
5: தான்.
3: ஜெராக்ஸுக்கு ஒரு தூய தமிழ் இருக்குது, இது சீன மொழியில் தான் ஒரு முறை சொன்னாங்க. என்னவா இருக்க சொல்லுங்க பாக்கலாம்.
5: பிரதி எடுப்பானா? தமிழ் காப்பியர் அது ஆங்கில வார்த்தை, தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் வார்த்தை. ஆமா, தமிழுக்கு என்ன அதோட தமிழ் நகலகம் நாங்க சொல்லுவோம். இங்க நகலகம் போடுவாங்க. சரிங்க,
3: சொல்லுங்க. தமிழ்ல ஜெராக்ஸுக்கு என்ன சொல்லுங்க? என்ன கேக்குறீங்களா? அதாவது ஜெராக்ஸ், ஜெராக்ஸ் எப்பாலும் பிரதிதான், ஒன்னப்பல இன்னொன்னு எழுதினாலும் பிரதிதான், கார்பல எழுதினாலும்
5: பிரதிதான்.
3: இது தனிய தமிழ் வார்த்தை ஒண்ணு இருக்கு ஜெராக்ஸுக்கு. அவங்க சீனர்கள் மட்டும் அந்த தமிழ் ஒளிபரப்புல கையாளுறாங்க. அத
5: என்னவா இருக்கும்
0: எங்களுக்கு தெரியல, என்னன்னு சொல்லுங்க.
3: மின்படி.
0: என்னது? மின்படி.
5: மின்படி,
3: மின்படி. ஆமா,
0: மின்படி
5: படியேற்றம் சொல்லுவாங்க. அதாவது எடுக்கிறது. ஆமா ஆமா,
3: மின்படி
5: படி படி எடுக்கிறது,
0: பிரதி எடுக்கிறது. அதாவது அந்த கிளிக் பண்ற அத சொல்றாங்க மின்படி. எலக்ட்ரிக்கோட சம்பந்தப்பட்டு அதுலதான் நீங்க செய்யறீங்க. ஏதோ போட்டோ எடுக்கிறதுனால மின்படி. கோப்பியர், கோப்பியருக்கு அதத்தான் சொல்றாங்க போல. மின்படி அதாவது படி, படிவம். மின்படி அவங்க
5: கண்டுபிடிச்சாங்க.
0: அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இப்ப இருக்கிற நிலைமை வந்து
5: இந்த வைரஸ் அறிகுறி பாத்தீங்களா? வைரஸ் அறிகுறி உங்களுக்கு பாத்தீங்களா?
0: அதுதாங்க. ஒரு ஒரு இதொன்று அனுப்பி இருக்கிறார் எங்களுடைய ராஜ்குமார்
5: அனுப்பிருக்காருங்க.
0: அவர் என்ன எழுதியிருக்கா? முதல்ல நான் நினைச்சேன் உண்மையா வைரஸ் அறிகுறி இதுதான். வைரஸ் விழிப்புணர்வு என்று போட்டுட்டு, தலைவலி, தூக்கயின்மை, கடுமையான உடல் வலி, கண் மங்கலாக தெரிவது, மூச்சு விட முடியாதது, அடிக்கடி மறதி, அதிக உடல் வெப்பம், எதையோ இழந்தது போல் மனநிலை, பேச இயலாமை, வாய் உளறுவது. இப்ப எனக்கு வந்துருச்சு பாருங்க, பாருங்க வந்து எனக்கு வைரஸ் வந்துருச்சு.
3: நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு இருக்கு.
0: கொஞ்சம்
5: உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்குது.
0: இல்ல இல்ல, மிச்சம் நான் முடிக்கல பொருங்க. எப்போதும் மயக்க நிலை, இது எதுவும் கொரோனா பாதிப்பு என எண்ணாதீர்கள். கல்யாணம் ஆன அனைத்தும் அனைவருக்கும் இது இருக்குமா? இது இவருக்கு தேவையா? நேற்று வாசிச்சு கொண்டே போனேன். அடுடா இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கே, சில நேரத்தை எங்களுக்கு இருக்குதானே, உண்மையா ஒரு உடல் சோறு உடல் நோ இதெல்லாம் இருக்கு. வேண்டும் கடைசியில பார்த்தா இவர் இது தேவையா ராஜ்குமார்
5: உங்களுக்கு
0: உதவி வந்திருக்கு. சரி ஆண்டாள் அம்மா அமைதியா இருக்கிறீங்க? வணக்கம் ஆண்டாள் அம்மா. தொலைபேசியில சவுண்ட், அதாவது மீடியா சவுண்டே கூட்ட வேணும். நான் ஏற்கனவே உங்கட யாரோ ஒரு சின்ன பொண்ணோ யாரோ அதை குறைச்சு வைக்கிறாங்க, அத நீங்க கூட்டி வைக்கணும். அதுல நீங்க அதாவது எப்படி என்ன போன்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். போன்ல நீங்க அதாவது மேலுக்கு இருந்து நீங்க பாருங்க, மேலுக்கு எல்லா சயின்ஸும் விழுந்து கொண்டிருக்கும். அத டேட் அது இதெல்லாம் விடும். அதுல பாருங்க போன்ல நீங்க காட்சி ஒண்ணுதான், போன் சைன், டேட், மற்றது நெட் சைன், மற்றது எவ்வளவு பெர்சன் டேட் எல்லாம் விழும். அந்த இடத்துல இருந்து கையால மெல்ல இப்படிய தடவி கீழே விழுங்க. உடனே உங்களுக்கு ஒரு இப்ப கேக்குது சரி. ராஜ்குமாருக்கு பிடிச்ச பறவை சொல்லுங்க. எனக்கு
5: எனக்கு பிடித்த பறவை வந்து மயில்.
0: மயிலா? ஒரு ஆக்கண்ட குணாதிசயத்தை பாக்குறதா பறவைய கேக்குறேன். சரி
5: அப்படிங்களா?
0: மயில் அதாவது முத்துவேல் மயில்
5: போல பொண்ணு ஒண்ணு பாடல பாடிருக்கிறேன்.
0: அவர் அன்னகிளி அன்னகிளின்னு தர்றாரு, இவர் மயில் போல பொண்ணு தர்ற பாருங்க.
4: கிளிய
0: மாத்த முடியாது பச்சை கிளிய. பாருங்க எல்லாரும் எப்படி ஒரு ஆக்களும் பாருங்க, சிட்டுக்குருவி என்று அவர் முத்தம் கொடுத்தேன்னு சொல்றாருங்க. பாடல் தாங்க நானும் கேட்டேன்.
5: இந்த பாடல் இருக்குது, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா?
0: சிட்டுக்குருவி
4: சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? என்னை விட்டு பிரிந்து போன கணவன் வீடு திரும்பல. சிட்டுக்குருவி
5: சிட்டுக்குருவி
4: பாடி பாடிய
0: டார்ச்சர் கொடுத்தது அதையாம். அவர் போனவர் வீடு திரும்பல. அது சிட்டுக்குருவிக்கு உங்களுக்கு இல்ல, சிட்டுக்குருவி தானே, சிட்டுக்குருவிட்டு கேக்குறான்
4: கொடுத்தவன்.
0: பஞ்சாயத்து போயிருக்கிறாங்க. இப்ப ஆண்டாள் அம்மா உங்களோட பறவைய சொல்லுங்க.
2: புறா புறா.
0: ஆஹா ஆண்டாள் அம்மா புறா.
2: பக்கும் பக்கும் அதே பாருங்க.
0: பக்கும் பக்கும் மடப்புறா. அது யாருக்கு தெரியும்?
2: ஓ பக்கும்
0: ஓ பக் பக் அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல் என்ன பாட்டுங்க
6: என்ன
0: பாட்டு என்ன
3: பாட்டு ஒரு படத்துல அமைதிப்புறாவே அமைதிப்புறாவே நேர பத்தி ஒரு பாட்டு வரும்.
0: ஆமாம் ஆமாம், அது ஒரு பழைய படம் இல்ல அமைதிப்புறாவே அமைதிப்புறாவே இந்த பாட்டு.
3: உனக்காகவே படம் பேரு
0: உனக்காகவே. இப்ப உங்களுக்கு பிடித்தது புறா, இப்ப எத்தனை மயில், சிட்டுக்குருவி, கிளி, மீண்டும் ராஜ்குமார் மயில சொல்லி இருக்காரு. எதுக்கு ராஜ்குமார் நீங்க மயில சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்க
5: மாட்டேங்களா?
0: பிடிக்குது
5: மயில் வந்து தோகை விரித்தாடும் அழகா இருக்கும். ஆனா பாடினாதான் கேட்க முடியாது, போனாதான் கேட்க முடியாது.
0: மயில் மயில்
6: கூடினா முருகா முருகான் தானே சொல்லு.
0: கோவினா முருகா முருகா சொல்லும். ஆண் மயிலா பெண் மயிலா பிடிக்கும் உங்களுக்கு?
5: எனக்கு மயில் அழகா இருக்கும், மயில் பிடிக்கும்.
0: மயில் ஆண் மயிலுக்கு தான் ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்குது.
5: ஆண் மயிலுக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா வெண்மயில் நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன்.
0: வெண்மயில் இருக்கு,
5: மயில்ல வெண்மயிலும் இருக்குது.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஆனா மனிதர்ல மட்டும்தான் மனிதா கேட்டுக்கீங்க, ரெண்டு பேர் தானே இருக்கிறீங்க ஆண்கள். மனிதர்ல மட்டும்தானுங்க பெண்கள் அழகு, மற்ற எல்லாத்துல ஆண்கள் தாங்க அழகு.
6: ஆண்கள்
0: பாருங்க, யானை யானை கூட தந்தத்தோட ஆண் யானை தான் அழகு. மற்றது கொம்போட மான், மான் கூட ஆண் மான் கொம்போட இருக்குது, அது கூட அழகு. மற்றது குயில் பாருங்க, ஆண் குயில் தாங்க கூ கூண்டு. குரல்
5: இசைவாங்க
0: ஆண்கள் தான் கூறது இல்ல, குயில் எல்லாம் கூவுது ஆண்ல.
5: மயில புடிச்சு காலை ஆட சொல்லுகிற உலகம் பாடல கேக்கலாம்.
0: குயில புடிச்சு பாட சொல்லி இப்ப இந்த மயில புடிச்சு சரி, இப்ப உண்மையா பெட் இல்ல மயில வந்து நீங்க பெட்டா வளர்க்க கூடிய யாருமே வீட்டுல வளர்த்தது இல்ல, உங்களுடைய தெரிஞ்சு கொத்தாமல் ஒரு பெட் மாதிரி நீங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிறீங்க?
5: தோட்டத்துல இருக்கும், தோட்டம் அதாவது ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற தோட்டத்துல மயில் போறோம்.
0: ஓ அது வரும்.
5: இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஏரியால போச்சு, அதாவது மயில வந்து யாரும் கொல்ல மாட்டாங்க, அத வந்து அப்பரிச்சு வந்து பனைச்சக்கத்துல வந்து மயில இது வந்து கொல்ல பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா பெருத்து போச்சு எங்க ஏரியா எல்லாம்.
2: அடுப்பு கட்ட பக்கம் போனோம்னா அந்த பக்கம் இருக்கு மயில் நிறைய,
3: நம்ம பக்கம் கோழி இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: அப்ப அதாவது
5: பக்கம் போனீங்கன்னா ஏக அண்ண வாசல்.
0: இப்ப மயில தூத்துக்குடி
3: ஹலோ,
0: இப்ப மயில மயில கொல்ல கூடாதுன்னு வந்துட்டு என்ன?
5: ஆமா அது வந்து இந்திய வனச்சட்டம்
0: பறவைகள் எதையும் கொலை செய்யக்கூடாது.
5: குறிப்பா இது மானு மயில் எல்லாம் இது பண்ணக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடிய சல்மான் கானே வந்து இப்ப கேஸ்ல இருக்கிறாரு, மானை வேட்டையாடிய சல்மான் கான்
0: சல்மான்கான். பேசும்போது நன்றாக நீங்க அதை பத்தி பேசுறீங்க. ஆனா பறவைகள்லயே மயில், மயிலுடைய எண்ணெய் அல்ல மயில் இறைச்சி இது சாப்பிட்டா என்ன உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படும், ஏதாவது அப்படி இருக்கிறதா?
5: சும்மா எல்லாம் கண்கட்டி விட்டு அதெல்லாம் சும்மா
0: சொல்றாங்க இல்ல, மயில் இறைச்சி சாப்பிட்டா உங்களுடைய தேகத்துல சாப்பிட்டா அது வளைகிற மாதிரி எல்லாம் வரும், அது உண்மையா?
5: எல்லாம் வியாபாரத்துக்கு
0: இப்ப முறிந்த இடத்துக்கு இப்ப ஒரு முறிவு வந்து விட்டது, அதுக்கு மயில் என்ன தடவுனா அது அப்படியே ஒட்டி பிடிக்கும், அது வளைஞ்சு கொடுக்கும், அப்படி எல்லாம் சொல்றாங்க, அது உண்மையா?
5: எனக்கு தெரிஞ்சு மயில் எண்ணெய் எல்லாம் இந்த மயில் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இதாகும் தெரியல, பயன்படுத்துறவங்களுக்கு தான் தெரியும்.
0: கண்ணன் சேகர் அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
3: அது ஏமாத்துறாங்க, சில பேர் அந்த மயில் எண்ணெய் மயில் எண்ணெய் நூட்டடி நல்லது அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து அது முதல்ல மயில் எண்ணான்னு தெரியாது, அப்படியே மயில் எண்ணெய் வந்து அந்த நோய் தீர்க்கமானு தெரியாது.
0: தெரியாது அது போய்.
4: மயில் எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அத பத்தி எல்லாம் தெரியாது. இந்த புண்ணெல்லாம்
3: வந்தாங்கம்மா தை மாசத்துல.
0: என்ன சொல்றது, என்ன தடவை சொல்லுங்க?
3: மயிலா திருவிழா. பொங்கல் வந்து அடுத்த அடுத்த கிழமை ஒரு வாரம் கழிச்சு மயிலா திருவிழா வந்து ரொம்ப விமர்சை கொண்டாடுவாங்க எங்க எங்க வீட்டுல எங்க ஊருங்கலாம்.
0: அந்த நேரம் மயில் எல்லாம் வருமா அங்க?
3: மயில் இறகை தொட்டு பிடிப்பாங்க,
0: மயில இறகை
3: வச்சு நடுவீட்டை வச்சு படைப்பாங்க. பொங்கல் எப்படி கொண்டாடாலும் அங்க அதே மாதிரி எல்லாமே கொண்டாடி பண்றாங்க.
0: ஓ, அப்ப அந்த மயில் இறகுக்கு படைக்கிறாங்க.
3: ஆமா, மயில் இல்ல இந்த பக்கம் மயில் இல்ல உயிரிழப்புல இல்ல, திருவண்ணாமலை இருக்கு அமரர் ஆஸ்பத்திரி வந்து நூத்துக்கணக்கான மயில் இருக்கு, இங்க வந்து மயிலா இருக்காது. அதுக்காக வந்து ஒரு தோகை அந்த மயிலுடைய இறக வச்சு படைக்கிறாங்க. அது மயிலா திருவிழா என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு தானியத்தெல்லாம் வந்து நாசம் பண்ணாதீங்க, நல்லா நல்லபடி பண்ணுங்க மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணி படம்
0: ஒரு பிரார்த்தனை பண்றாங்க. சரி ராஜ்குமார், உங்களுடைய பாடலை சொல்லுங்க. என்னன்னு மயில் போல
5: இன்னைக்கு என்ன பாடல் வேணும்னு
0: எல்லாம் பறவை எல்லாம் பாட்டு
5: மயில் போல பொண்ணு ஒண்ணு நம்ம இவங்க பாடினது இளையராஜா ஐயாவோட மகள்
0: பவதாரணி,
5: பேர் என்னங்க?
0: பவதாரணி.
5: பவதாரணி, பவதாரணி அம்மா, பவதாரணி அம்மா பண்ண பண்ண நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாடல்.
0: சரி இப்ப அடுத்து ரேவதி அம்மா உங்க பாட்டை சொல்லுங்க.
4: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து,
0: சிட்டுக்குருவி
4: சுத்தம் கொடுத்து சேர்ந்து அந்த இதுல வரும் புதிய பறவை.
3: நான் சொன்னதா
4: நீங்க சொல்லிட்டீங்களா?
0: அவங்க சொல்லிட்டாங்க.
4: அப்புறம் எனக்கு அந்த இந்த பாட்டு கொடுங்க, சிட்டுக்குரு லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்.
0: செல்வகுமார், செல்வகுமார் இதுக்கு தாங்க அமைதி காக்க கூடாது, முந்தன்று சொல்லுவாங்க இல்ல,
4: படைக்கு
5: பிந்து.
4: மேடம் அதுக்கு உண்மையான காரணம் அது கிடையாது, கைய வச்சு முன்னாடி வச்சு சாப்பிடுறது. படைக்கு பிந்துனாக்கா அந்த இதெல்லாம் வில்லு அம்பு எல்லாம் பின்னாடி தானே இழுக்கிறாங்க கைய, அது அந்த அப்படி.
0: அத இன்னொரு விடயம் யாரோ சொல்லிருந்தாங்க எனக்கு, படைக்கு முந்த வேண்டும் என்று, பந்திக்கு
4: பின்பு
0: படைக்கு பிந்து.
5: சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னா வேகமா முந்தி அடிச்சுட்டு போனாதான் சாப்பாடு கிடைக்கும்.
0: நீங்க அது இல்ல வேற ஒரு கருத்து இருக்கு அதுக்கு.
4: கைய எடுத்து முன்னாடி வச்சு சாப்பிடுறது பந்திக்கு முந்தறது, கைய பின்னாடி ஏற்றும் போது அப்படி எல்லாம் சாப்பிடுறது. அது வந்து பிந்து, கடைக்கு பிந்து.
0: பிந்து சரி. இப்ப
4: மேடம்
5: தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மங்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அதுக்கு சொல்லுங்க,
5: அதுக்கு சொல்லுங்க.
4: தெரியல எனக்கு, அது மறந்துச்சு.
0: எங்களுக்கு
4: கட்டியில் இருந்தால்தான் அகப்பையில வரும் என்ன தெரியும்.
5: அது கட்டியில இருந்தா அகப்பையில வருங்கிறாங்க, தர்மங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்?
4: தனக்கு
0: அதாவது எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு
4: அதிகமானதான் தர்மம்,
0: அதிகமா இருந்தா தர்மம் பண்ண.
4: அது தெரியல
5: எப்படி
0: அதிகமா
4: எனக்கு அர்த்தம் தெரியல.
0: எங்களுக்கு அளவா இருந்து கொண்டு மிச்சத்தை நாங்க தர்மம் பண்ணலாம்.
5: ஆனா அது கிடையாதாம்மா, செய்யற தர்மமும் தானமும் தான் நமக்கு மிஞ்சிரதான் லாஸ்ட். தனக்கு மிஞ்சிறது தானமும் தர்மமும் தான், அதை சாட்டா கொண்டு வந்துட்டாங்க. தனக்கு மிஞ்சி தானம் தர்மம்,
0: தானம் தர்மம் ஆடே, அது அப்படி மிளகிட்டது அங்கால
5: பலி வந்துருச்சு.
0: எங்களுக்கு மிஞ்சினா வந்து தானமும் தர்மமும் தான், அத நாங்க அப்படி சொல்லுவோம். தனக்கு மிஞ்சினா தானம் தர்மம் வந்து அதை இவங்க மாத்திட்டாங்க. சொல்லுங்க.
4: அதே மாதிரிதான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவுனா, ஆறு வயசுலயும் சாவு நூறு வயசுலயும் சாவுன்னு அர்த்தம் கிடையாது.
5: சரி,
4: அது பஞ்ச பாண்டவங்க இருக்காங்க இல்லையா, கர்ணன் வந்து பாண்டவனோட போய் சேர்ந்தா ஆறுலயும் சாவு. துரியோதனன் நூறு பேரு, துரியோதனோட நூறிலும்
0: சாவுலயும் சாவு, எந்த பக்கம் சேர்ந்தாலும் அவருக்கு சாவு.
4: ஆறிலும் சாவு நூறு, கர்ணன் கர்ணன்
5: கர்ணனுக்கு
0: கர்ணனுக்கு
5: ஒரு காண்டி
0: கர்ணனுடைய நிலை.
4: ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அதே மாதிரி சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்மா,
5: சட்டியில
4: விரதம் இருந்தாதான் அகப்பையான கருப்பையில குழந்தை வரை
0: வரும்,
4: குழந்தை வரும்
0: நிச்சயமா. இப்ப எல்லாம் எங்க வீட்டுல சட்டியில இருந்தாலும் அகப்பையில வருது இல்ல, ஏன் சொல்லுங்க பாக்கலாம். இல்ல சட்டியே இல்லேன்னு சொல்ல யாருங்க சொன்னது சட்டி? அதாவது சட்டியில நாங்க செய்யறது எல்லாம் சட்டியோட ஒட்டிடுறது, எப்படி ஆகப்பையில வரும்? ஏனண்டா நாங்க இல்ல இல்ல இல்ல இந்த காலத்துல அதுதாங்க, சட்டியில வச்சிட்டு அவங்க சீரியல் பாக்குறாங்க, அது சட்டியோட ஒட்டிடு. பேருந்து எப்படி ஆகப்பையில வர்றது?
4: சுண்டிடுது.
0: கைபேசியில பார்த்தாலும் சட்டில இருக்கிறத பாக்க முடியாதானே, அந்த இன்ட்ரெஸ்ட்ல அதான் நீங்க பாத்து கொண்டிருக்காங்க.
5: அடுப்பு மேல வச்சுக்கிட்டே முடிஞ்சு போச்சு. செல்பி போன மாதிரி
0: செல்வகுமார், உங்களுக்கு என்ன பறவை உங்களுக்கு பிடிக்கும்? செல்வகுமாருக்கு
5: வந்து லவ் பேர்ட்ஸ்,
0: லவ் பேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்.
5: பாட்டும் அந்த லவ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் பாட்ட போடலாம்னு நினைச்சேன்.
0: சரி, இப்ப வேற ஒரு பாட்டு கேளுங்க.
5: வேற பாட்டு வானம் பாடின்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: என்ன பாட்டு அது?
7: செல்வகுமார்
5: அவர் பேசுறது சரியாக கேக்கல. அந்த ரெண்டு ரெண்டு பக்கம் கேக்குறவங்க
0: பேசுங்க பாக்கலாம், இவ்வளவு நேரம்
5: இல்ல.
7: செல்வகுமார்
5: தேவதி எனக்கு கிளீனா கேக்குது,
0: கேக்குமா? அது
7: எல்லாரையும்
0: கேக்குறது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓ சொல்லுங்க. இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் இன்னொரு முறையா உங்களை எல்லாரையும் இணைக்க போறேன். இப்ப எல்லாரையும் எந்த குரூப்ல இருக்கிற எல்லாரையும் என்னால இணைக்க முடியாது, அவங்க எடுக்கிறாங்களோ தெரியாது. இப்ப நீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க சரியா, உங்க அஞ்சு பேரையும் நான் இன்னொரு விதமா இணைக்க போறேன். அப்ப உங்களுக்கு பேச முடிகிறதா என்று பாக்கலாம். எங்க குரூப்ல இருக்கிறவங்களும் ஒட்டு மொத்தமா இணைக்கலாம், அந்த இது வேற செய்யறதா என்று பார்த்தா நாங்க ஒரு போன்லயே இணைச்சிடலாம் எல்லாத்தையும்.
5: நீங்க
0: இணைக்கலாம், நீங்க குறிப்பிட்ட ஒரு மூன்று பேரை மட்டும் தான் இணைக்கலாம். மூன்று பேர் உங்களோட ரெண்டு பேரை தான்
7: அவங்க ரெண்டு குரூப் வச்சிருக்காங்க, அந்த ரெண்டு குரூப்ல ஒன்னா சேர்க்கறாங்க.
0: அதாவது நீங்க குரூப்ல இருக்கிறவங்க நான் 50-100 பேரையும் உண்டா இணைக்கலாம்.
4: அப்படியா மேடம்?
0: அதான் இப்ப செய்து பாக்க போறேன். உங்க 6 பேரையும் முதல்ல இணைச்சு பாக்க போறேன்.
7: நான்
0: முதல்ல செல்வகுமார், நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. பாட்டு சொல்லுங்க.
7: யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: நீங்க பாட்டு யோசிக்கிறீங்க. நீங்க தான் இந்த பாட்டு கேட்டீங்க. இப்ப என்ன பாட்டு?
7: செல்வகுமார்
4: அவருக்கே குடுத்துருங்க லவ் பேர்ட்ஸ்.
0: அப்ப நீங்க என்ன கேட்பறீங்க? நீங்க
4: சிட்டுக்குருவிக்கு என்ன
7: கட்டுப்பாடு
4: கேட்கலையா? சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு
0: கேட்டுட்டார் உங்களுக்கு? சிட்டுக்குருவி
4: அதுதான் கேட்டாரு.
3: இல்ல ஒரு நிமிஷம், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து நான் கேட்கறது, அவங்க கேட்கறது வேற பாட்டு.
0: சிட்டுக்குருவி
4: கேட்கறது வேற பாட்டு.
0: என்ன பாட்டு கூட?
4: அதுதான் இது பாட்டு.
0: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு?
4: குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? ஆமா,
0: குருவிக்கு என்ன கட்டுப்பாடு?
4: கட்டுப்பாடு சவாலே சமாளி.
0: சரி, இப்ப நான் இப்ப ஷோர்ட் ஹேண்ட் டைப்பிங்ல இப்ப டக்கு டக்குன்னு எழுதுறது எழுத்து சிந்தனை செல்வன் அப்பா அது இரவுல தொகுத்து வணங்கிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா இது
3: என்ன
0: சொல்லுங்க. இல்ல இப்ப அதாவது எல்லாரும் வாய்ஸ்ல உங்களோட பாட்டையும் இதையும் இல்ல இல்ல எழுதி விட்டாலே போதும் என்றாலும் உங்களோட பாட்டை என்னடா நான் எழுதி வச்சுக்கிறத வாசிக்கிறதுக்கே அப்பாவுக்கு ஒரு மனத்தி
7: அழிஞ்சு வாய்ஸ் சொன்னாவே வாய்ஸ்லயே டைப் அடிச்சு விழுந்துருது. டைப் அடிச்சு டைப் வாய்ஸ்ல என்ன ரெக்கார்டிங் வரும்? நான் இது கிடையாது, சவுண்ட் இல்ல.
0: அப்படியே வச்சிருக்கோம் உங்களோட உங்களோட பாட்டு. ஆனா ரெண்டு மூணு பாட்டு வைக்க வேணாம் இன்றைக்கு. இப்ப நேரலைக்கு, இப்ப நேரலைக்கு கேக்குற பாட்டு ரெண்டு மூணு நீங்க வைக்க வேணாம். ஏன்னா இன்றைய நேரலையில இந்த பாட்டு கேட்டிருக்கோம், பறவைகள் பாட்டுல. நீங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு அதுல வாய்ஸ்ல எழுதி விட்டுருங்க. சரியா? சரி, அப்ப இப்ப செல்வகுமார் நீங்க யோசிச்சு கொண்டு எழுதுங்க. அதுல நான் உங்களை எல்லாரும் மீண்டும் இணைக்கிறேன். ஒரு இது இது ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம் இன்றைக்கு. நன்றி நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: ஒரு புது ஒரு புது சோதனை ஒன்று செய்து பார்க்கலாம். அது சக்சஸ் ஆனா எங்களுக்கு இன்னும் நல்லா எத்தனை பேர் வரப்போறீங்களோ அவ்வளவு நிலையும் நாங்க அதுல இணைச்சுக்கலாம். அது என்ன சுலபமா இருக்கும். ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடல்ல என்னுடைய பாடல் கண்ணன் பாடலே இருக்கலாம்.

0: காட்டிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம், நல்லா இருக்கு.
0: ஹலோ ஹலோ,
1: குருவி பறவைகள்.
0: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஹலோ
1: ஹலோ, நலமா இருக்கு, நலமா இருக்கு, நலமா. இன்னைக்கு குருவிகள் பறவைகள் எல்லாம் வந்திருக்குல்ல?
0: இன்னைக்கு பறவைகள், குருவிகள் பறவைகள், பறவைகள் எல்லாத்தையும் உண்டா சொன்னா குருவிகள்ல பறவைகள்.
1: இதுல ஆமா ஆமா ஆமா, அதுல காக்கா வந்துருச்சா?
0: காக்கா வந்துருச்சே, காக்கா பாட்டு வந்துருச்சு, காக்கா பாட்டு வந்துருச்சு. என்ன பறவை விருப்பம்டா? பாவம், அந்த காக்காவை யாரும் விரும்புறவங்க இல்ல, அதுதான் எனக்கு கவலை.
1: அப்ப அண்டங்காக்கா கொண்டக்காரி பாருங்க,
0: உங்களுக்கு அதான் வேணும். அண்டங்காக்கா கொண்டக்காரி நல்ல பாடு.
1: காக்கை சிறுகிணிலே என்பதானா,
0: அது இருக்க பாருங்க பாக்கலாம். உங்களோட கூட இல்ல ஜெயசாஸ் பாடணுமா இருக்கான்னு பாக்கலாம்.
1: அது எனக்கு சரியா தெரியாது.
0: காக்கை சிறகி, அது அப்படி வராது. காக்கை சிறகினிலே நந்தலாலா,
1: அது வேற, அது வேற படம் நினைக்கிறேன்.
0: இல்ல, அது ஜெயசாஸ் பாடினது இப்படித்தான். காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கரிய முகம் தோணுதையா, நந்தலாலா அப்படி பாடியிருப்ப.
1: ஒரு புறாவோட பாட்டு இருக்கு, தெரியுமா?
0: என்ன பாட்டு? ஒரு பெண் புறா ஒன்று கையில் வராமலே, அந்த பாட்டு
1: வயசு எனக்கு திடீர்னு ஞாபகம்.
0: அப்ப என்ன வெள்ள புறாவை எடுத்து வரலாமா?
1: அதுதான் நல்ல பாட்டு கொஞ்சம் கூட அண்டங்காத்த கொண்டக்காரு கொண்ட பாசம்.
0: அவ உங்களுக்கு வெள்ளைப்புறா, வெள்ளைப்புறா ஒன்று. சரி, என்ன என்ன என்ன பறவை உங்களுக்கு பிடிக்கும்?
1: எனக்கு பிடிச்ச பறவை வந்து பச்சைக்கிளி.
0: பச்சைக்கிளி, பச்சைக்கிளி பிடிக்கும். பச்சைக்கிளி எல்லாருக்கும் மொத்தத்துல பிடிக்கும் இல்ல?
1: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம சொன்னா திருப்பி சொல்லும்,
0: திருப்பி சொல்லி. நீங்க ஊத்த பேச்சு சொல்லி கொடுத்தாலும் சொல்லும்.
1: சின்ன குழந்தையா இருக்கும் போது பழகிறதா
0: வந்து எப்பவும் மாதிரியே இருக்கு சொல்லி கொடுத்தது சொல்றதுக்கு இல்ல?
1: இல்ல, அப்படி இல்ல, கிளி வந்து ஆரம்பத்துல இருந்து பழகிறதா அப்படியே பிடிச்சு வைக்கும்,
0: அப்படியே சொல்லி வைக்கும்.
1: இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இல்ல, அந்த சூரிய நடிச்சிரு படத்துல,
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
1: நல்ல ஒரு பாட்டு இருக்கு,
0: கிளி பாட்டா, கிளி பாட்டா,
1: கிளி பாட்டு எனக்கு. ஆமா ஆமா,
0: என்ன பாட்டு?
1: நல்ல ஒரு பாட்டு, படத்தோட பேரு வந்து அது அது மறந்து எஸ்ஜே சூரிய நடித்த படம்.
0: மயில் போலவா? இல்ல,
1: அது அது பாட்டு, அது மயில்
0: மயில் இறகே தழுவுகிறாய் இங்கே, அப்படி இந்த பாட்டு.
1: இல்ல இல்ல இல்ல, அது இல்ல, அந்த பாட்டு இல்ல. மயில்
0: அதத்தான் நானும் சொன்னேன்.
1: வேற மாதிரி பாடுனது
0: இல்லையே, பாடுனது வேற மாதிரி.
1: அது எந்த படம் தெரியாது, படம் மறந்து. நல்ல ஒரு பாட்டு,
0: நல்ல பாட்டு. மயில் இறகே, அவர் அப்படி கைய விரிச்சு கொண்டு ஆடுவார் முதல் ஆரம்பம். மயில் இறகே அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அந்த படியில பாத்தீங்களா? சீன் சரியா சொல்றேன்ல நான். அப்ப உங்களுக்கு பிடிச்சது வந்து பச்சைக்கிளி எழுதிடலாம். எல்லாத்த குணத்தையும் அறியறதுக்கு தான் இப்ப நான் அந்த பறவையில பேர் கேட்டது. எல்லாத்தையும் குணத்தையும் நாளைக்கு நான் சொல்லும். இது அந்த சாஸ்திரத்துல
1: இப்ப வந்து இப்போ எறணாவிலே எல்லாத்துலயும் எப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு பறவைகளையும் நம்மள பிடிச்சு வீட்டுல வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துருக்கு.
0: ஆனா கனடாவில வளர்க்கறாங்க எல்லாரும் கூட்டுல. நாங்களே இங்க லவ் பேர்ட்ஸ் நிறைய வச்சிருந்தோம் இல்ல, நான்
1: வளர்த்திருந்தேன்.
0: பச்சைக்கிளி எல்லாம் வச்சிருக்காங்க, லவ் பேர்ட்ஸ், அந்த பிஞ்ச் பறவை.
1: இங்க பச்சைக்கிளி வளர்த்துக்கலாம்னு சொல்லி, ஆனா வேற மாதிரி கிளிகள் எல்லாம் வளர்த்த மாதிரி இருக்குது சில வீடுகள்ல.
0: சின்ன சின்ன குருவிகள் அந்த பிஞ்ச் பறவை அதெல்லாம் வளர்க்கறாங்க. அது பச்சீஸ் சொல்லுவாங்க அந்த லவ் பேர்ட்ஸ். நாங்க லவ் பேர்ட்ஸ் சொல்றது வந்து பச்சீஸ் இங்க. சூப்பர் சூப்பர், நல்லது ரதீஷ். நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். ரெண்டான கிளியத்தான் கூட

பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் அந்த இணைப்பை ஒரு தடவை ஏற்படுத்தி பார்க்கலாம். அதன் பின்பு நாங்கள் நேர்களை இணைக்கலாம் என்று நினைக்கிறேன்.

0: சரி, என்னவென்றால் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நாங்கள் நார்மலா ஒரு வாட்ஸ்அப்ல மூன்றே மூன்று பேரை தான் நீங்க ஒருத்தர் இணைச்சு கொள்ளலாம். இப்ப குரூப்ல இருக்கிறீங்கன்னு குரூப்ல இருக்கிற ஒரு நிறைய பேரை இணைக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த குரூப்லயும் மூன்றே மூன்று பேரை தான் இணைக்கலாம், மூன்று பேர் ஒன்றாக இணைச்சு வச்சிருக்கலாம். அப்ப நார்மலாவே நாங்க மூன்று பேரை நாங்க இணைச்சு கொள்ளலாம், ஒருத்தர் மூன்று பேரை இணைக்கலாம் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப நான் ஒரு மூன்று பேரை இணைச்சால் நீங்கள் வருகிறவர் இன்னொரு ரெண்டு பேரை உங்களோட சேர்த்து இணைக்கலாம்னு நினைக்கிறேன். இனி அதை அப்படி அப்படி இணைச்சு பார்த்தா தான் தெரியும், ஒரு போன்லயே நீங்க இணைச்சு பார்த்தா தான் தெரியும். சரி, காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்களை சந்திச்சு விடலாம். வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அப்பா, சொல்லுங்க.
1: வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய கலம்பம் சுவாரஸ்யமா போய்கொண்டிருக்கின்றது. பல மொழிகளும் பறவைகளும் வந்து பழமொழிகள் பல வந்து கூறினார்கள், அதுக்கு விளக்கமும் கூறினார்கள், நன்றாக இருந்தது.
0: அப்பாட்டு ஒன்று மட்டும் சொல்றேன் நான்.
1: கூறுங்கள்.
0: என்னண்டா அது நிகழ்ச்சி நல்லா இருக்கோ இல்லையோ, அந்த அந்த சின்ன பிள்ளைகளை தட்டி கொடுக்கறத போல நீங்க வந்து சுவாரஸ்யமா நல்லா இருக்குன்னு எப்பயும் எப்பவும் அதைத்தான் சொல்லிட்டு போறீங்க.
1: காரணம் எனக்கு மனம் திருப்தியாக இருந்தால் எப்பொழுதும் அடுத்தவர்களும் என்னை போன்றுதானே திருப்திப்படுவார். அவர்கள் தங்களது தன்மைக்கேற்ப கூறுவது அவர் சரியென்றுதானே வந்து கூறுகின்றார். அது கேட்கும் பொழுது அந்த பிழை கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்தாடலாகத்தான் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் தட்டி கொடுத்து அதை சொல்லி கொடுத்து அதுக்கு கருத்து சொல்லி எல்லாம் நன்றாக முரண்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கு இல்லையா?
0: நிச்சயம் நிச்சயம், அதை அன்போடு பேசுகிறார். ஆமா,
1: அப்படியான கருத்து பரிமாறப்படும் ஒரு ஆங்கிலத்திலே டாக் ஷோ என்று சொல்லுவார்கள். இப்படியான நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மட்டெடுத்துக் கொள்ளலாம், மட்டெடுத்துக் கொண்டு அவர்களுடைய முகந்தெரியாத உறவுகள் என்றாலும் பேச்சில இருந்து நாங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா நீ உதட்டிலே வந்து வார்த்தைகளாக வருகின்றது. எந்த காழ்ப்புணர்வும் இல்லாமல் மிக அன்பாக நான் வானலை நாகரிகத்தோடு வார்த்தை பிரயோகம் செய்து கேட்பதை சுவாரஸ்யமாகத்தானே
0: இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. ஆமா, உண்மையா இந்த வானொலியில இந்த காற்றில வர்ற அன்றிருந்து இன்று வரை யார் இணைந்தாலும் வானலை நாகரிகத்தோடு அன்போடு பேசுவார்கள். அது அந்த காலத்தில இருந்து இருக்கப்பா, அது யாருமே.
1: அது மட்டும் இல்லாமல் வானொலியில வரும் உங்கள் கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் கூட அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் எடுத்து இயம்பும் விதம் அத்தனையும் ரசிக்கக்கூடியதா?

0: இருக்கின்றது. எல்லோரும் நினைக்க வேண்டாம் வானலை அறிவிப்பண்டா ஒரு சில உயர்ந்த எல்லோரும் ஆரம்பத்தில் அப்படித்தான் வருவார்கள். இந்த வானலை அறிவிப்பாளர்கள் எவ்வளவு தூரம் நீயர்களை கவர்கின்றார்களோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாணியிலே போவார்கள். அது கேட்டதுக்கு தசனையாகத்தான் இருக்கின்றது. அவர்களும் எந்த விதமான மன நோகக்கூடிய வகையிலோ தடுத்து கதைத்தோ எதிர்த்து கதைத்தோ வாதாடி கதைத்தோ இல்லை. இது பட்டிமன்றம் அல்ல, இது கருத்தரங்கமும் அல்ல. பரிமாறல், ஒருவருடைய ஒரு உள்ள கிடக்கையை பரிமாறுதல், உள்ளத்திலே இருப்பதை தூண்டிவிடும் பொழுது நீங்கள் அவர்கள் அதை உங்கள் முன்னால் கொட்டுகின்றார்கள், அதில் நல்லதுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். மிகவும் சுவாரஸ்யமாயிருக்கு, எனக்கு நன்றாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் தான் தெரியும், நான் தான் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரும் சொல்லவில்லை.
1: அது என்ன ஒரு ஸ்லோகமா சொல்ல போனால், எல்லோரும் இந்த வானிலைக்கு வந்தோடனே குழந்தை பிள்ளைகள் ஆகிவிடுகிறார்கள். துள்ளி குதித்து ஏதோ ஒன்றை சொல்லி ஒன்றை பரிமாறிக்கொள்கிறார்கள் தான் சொல்லலாம்.
0: அம்மாவின் முன் அனைவரும் குழந்தைகள் தானே. இன்னைக்கு நான் எத்தனை பேர பிள்ளைகளை கண்டாலும் என்னுடைய அம்மாவுக்கு நான் மகன் தான். அங்கே அம்மாவிடம் சென்றால் குழைந்து பறிந்து அணிந்து தானே பேசுவேன். அதே போன்றுதான் எங்கள் உணர்வுகளும் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு புரிந்துணர்வை வைத்து நல்ல பரஸ்பரமாக
1: பழகிறார்கள். நிச்சயம் நிச்சயம் உண்மை சொல்லி சொல்லி எல்லாவற்றையும் ஒரு அத ஒரு தமாஷாக பேசி சிரிச்சாலும் அதுல சில நல்லவற்றை, அதாவது எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது,
0: நிறைய இருக்கின்றது. கைட்டது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அந்த மொழிக்கு நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய உள்ள கிடக்கையும் வெளியே வரும்போது ஒவ்வொருவரிடம் இருந்து ஒவ்வொரு அறிவை பெற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த பழமொழிகளுக்கெல்லாம் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. உண்மை கருத்து வேறு, இடையிலே சில வார்த்தை அலங்காரத்துக்காக சில பொருத்தப்பாடான சம்பவங்களை இணைத்து பேசுவார்கள். அது நல்லா இருக்கிறது கேட்க. அதுகளை நான் இப்பொழுது கிண்டிப்பார்கள். நல்லாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து பேசிக் கொண்டிருக்கிறது. மற்றது உங்களோட விருப்ப பறவைகளை கேட்கின்றீர்கள்.
1: நிச்சயமா, நான் உங்களோட எல்லாருடைய குணத்தையும் வரையத்தான் அந்த பறவை என்ன விருப்பம் என்று கேட்கிறேன்.
0: அப்படி அந்த வகையில நானும் குறத்தானே வேண்டும்.
1: சொல்லுங்கப்பா, உங்களோட குணத்தை இதுலதான் நான் அறிய போறேன். நான் சொல்லுங்க.
0: எனக்கு பிடித்தது காகம், இந்த காக்கை. இரண்டாவது மணிப்புறா.
1: மணிப்புறா மணிப்புறா
0: காகத்திலே வந்து கண்டாயோ காக்கை குணம் ஆறு என்று ஒரு பாடலே இருக்கின்றது. அருமையான பழக்க வழக்கங்கள், நற்குணம் உள்ளது காகம். விடிந்தது முடிவதற்கு முன் எழும்பி எல்லாரையும் அழைத்து கூவிய எழுகிறோன்னு சொல்ல வர இல்லை. அவருடைய பழக்கம் காலை துயில் எழுதல், காணாமலே புணர்தல். எவ்வளவு நாகரிகமா அந்த பறவை இருக்கிறது. உச்சாரோடு உண்ணல், உறவாடல், மாலை குளித்தல், மனை புகுதல். எங்களை போல நீரஞ்சன் பங்க்சுவாலிட்டி அதுல இருக்கின்றது,
1: இருக்கிறது.
0: நேரம் தவறாமை, காலையிலே துயில் எழுந்து விடும் சரியான நேரத்திற்கு. அதே போன்று மாலையிலும் சரியான நேரத்துக்கு மனை புகுந்து விடும். ஆனால் மாலையில் போவதற்கு முன் நீர்நிலையை சென்று குளித்து விட்டு
1: போகும்.
0: காணாமலே புணர்தல், ஆண்காகம் பெண்காகம் புணர்ந்ததை யாரும் கண்டதில்லை. அருது உற்றாரோடு உண்ணல், ஒரு பொருளை கண்டுவிட்டால் தான் மட்டும் தனியே தின்னாத எல்லாரையும் காஹா என்று அழைத்து அவர்களுக்கும் கொடுத்து உண்ணும். உறவாடுது, ஒரு ஒரு கருப்பு துணியை நீங்கள், நாங்க விளையாட்டுக்கு செய்வோம், கருப்பு துணியை கையில பிடிச்சி ஆட்டின உடனே அந்த காகம் ஒன்று கண்டு தண்டால், ஒரு காகம் கண்டவுடன் நினைக்கிறது தன்னுடைய உறவுகளில் யாரோ இறந்து விட்டார்கள். கத்தி எல்லா காகத்தையும் அழைத்து விடும். காலை துயில் எழுதல், காணாமலே புணர்தல், உற்றாரோடு உண்ணல், உறவாடல், மாலை குளித்து, மனை புகுதல். இந்த ஆறு குணமும் கண்டாயோ காக்கை இடத்தில்
1: அனுப்பப்படுகிறது.
0: அது ஒரு வகையாகவும் சொல்லப்படும். ஆனால் மகாகவி பாரதியார் கூட சொல்றார், எட்டி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும்படி பாப்பா என்று அந்த பாப்பா பாட்டிலே
1: கூறுகின்றார்.
0: விளையானதல்ல. இன்னும் ஒரு பழமொழி அதற்கு, ஆகாய தோட்டி என்று அதை கூறுவார்.
1: ஆகாய தோட்டி,
0: வானத்திலே சென்று கொண்டிருக்கும் நிலத்திலே எந்த கழிவு இருந்தாலும் உடனே வந்து அவற்றை எடுத்து உண்டு அந்த இடத்தை சுத்தம்
1: செய்கிறது. நிச்சயம்
0: புத்தி கூர்மை உள்ள காகம் என்பதற்கு பஞ்சதந்திரத்திலேயே ஒரு கதை இருக்கிறது. பஞ்சதந்திர கதையிலே காகம் வந்து தண்ணீர் தாகத்திலே ஓடி திரிகின்றது. ஒரு இடத்திலே சிறு பாத்திரத்திலும் சொட்டு தண்ணீர் இருக்கின்றது. அதை வெட்டி குடிப்பதற்கு அது கூஜா போன்ற பாத்திரம் கொண்டபடியால் அதனுடைய தலை உள்ளே போவதும் இல்லை, அந்த தண்ணி மேலே வரவும் இல்லை. உடனே குருணி கற்களை எடுத்து வந்து அதன் உள்ளே போட்டு பரம்புல கற்களை கீழே அமர்த்தினவுடன் நீர் மேலே வருவது தன் தாகத்தை தீர்த்து விட்டு போகின்றது. இப்பொழுது இந்த வலைத்தளத்திலே பார்த்திருந்தேன், ஒரு காகம் வந்து இந்த தண்ணீர் நாங்கள் குடிக்கிற பைப் டேப் இருக்க இல்லவா திறந்து குடிப்பது, காகம் வந்து அதை திறந்து தண்ணீர் குடிச்சு விட்டு போகின்றது என்று ஒரு வலைத்தளத்தில் அது கிரியேட்டிங்கா இருக்கலாம், அது நல்ல ஒரு கான்செப்ட்.
1: அது மூடி விட்டுட்டும் போகுதப்பா,
0: அதான் திறந்து குடிச்சு முடியும். இன்னும் ஒரு இடத்துல பார்ப்பேன், அயலில உள்ள கொக்கோ கோலா கேன் அந்த கடதாசி எல்லாத்தையும் கூட காபேஜ் இப்படி அந்த காக்கையில நிறைய குணம் இருக்கின்றது. மற்ற தன் புத்தியிலே தானே கூடு கட்டி தானே இறை தேடி தன் குஞ்சுகளை வளர்த்து சரியான தருணத்தில் அதை வாழ விட்டு விட்டு இருக்கும் அந்த காகம் தாய்மை உணர்வுலே பெருமையானது. காகத்தின் கூட்டிலே குயில் வந்து முட்டை விட்டு விட்டு செல்லும், குயிலுக்கு அடைகாத்து தெரியாது, அதையும் முட்டை போல் அடைகாத்து அணைத்து வைத்திருந்து அடைகாத்து அதன் பின்பு இரண்டு பிரித்து விடுகிறது. எவ்வளவு கூர்மை, காகத்தை நாங்கள் கூடாமல் செல்லுகின்றோம். அடுத்து மூன்று இன்னும் ஒரு நகைச்சுவையான கருத்து இருக்கின்றது. காகம் கரைந்ததென்றால் எங்கள் வீட்டின் முன்னாலே இருந்து நாங்கள் பலவாறு எண்ணிக்கொள்வோம், யாரோ விருந்தாளிகள்
1: வரப்போம்,
0: என் உறவுக்குள்ளே ஏதோ ஒரு இளவு நடந்து விட்டது என்று எல்லாம். அப்ப நாங்கள் சிறு வயதிலே பாடுவோம், காக்கையாரே தென்னம் கருத்த காக்காவே இல்ல காக்கையாரே காக்கையாரே காக்கையாரே வேப்பங்கனி, உலகத்திலே பொறுப்பாக இருந்த கசப்பான கனியை விரும்பி உண்றது வேப்பங்கனி, காக்கை விரும்பி வேப்பங்கனி. அப்ப நாங்க விளையாடுறது காக்கையாரே காக்கையாரே கண்ணம் கருத்த காக்கையாரே கருவ வேப்பம் கனி உண்ணும் காக்கையாரே, நீ ஏன் இப்படி கத்துகிறாய், என் வீட்டுக்கு வரவென்றால் நீ தத்தி தத்தி காட்டு, எனக்கு கடிதம் வருமா இருந்தா நீ கொத்தி கொத்தி காட்டுன்னு அது அப்படி செய்து காட்டும் இல்லையா என்று ஒரு விளையாடுது. அந்த காகத்தை எல்லோரும் அணைத்து நினைத்து வாழ்கின்றார். காகத்தில் உள்ள நற்குணங்களை தெரிந்து அதை நாங்கள் பராசக்தி படத்திலே கூட காகா என்ற பாட்டு இருக்கின்றது. இந்த காகத்தின் ஒற்றுமையை பற்றி அங்கே கூறப்படுகின்றது. அடுத்தது மணிப்புரா என்று கூறியிருந்தேன். மணிப்புரா வந்து ஒரு மணிப்புரா, இதுல ரெண்டு புறா இருக்கு, மாடப்புறா மணிப்புரா, மாடல் இருந்து போட்டு போறது இந்த சமாதான புறாண்டு காட்டுற அந்த புறா இல்ல மணிப்புரா, அது கானகத்தில் வாழுகின்ற ஒரு நல்ல அழகான பறவை. அந்த பறவை தன் ஜோடி புறாவை விட்டு
1: விலகாதான்.
0: எப்பொழுது அந்த ஜோடி புறா அந்த ஆண் புறாவானது இன்னொரு புறாவுடன் நேசித்து பழக துவங்கினால் அந்த பெண் புறா உயிர் வாழ,
1: அப்பாக்கு ஒரு டெலிபோன் கால் வருகிறதா,
0: அது வரட்டும்,
1: முக்கியம் இல்லையில இந்த சத்தம் ஒன்று வருகிறது, அது நான் நினைக்கிறேன் அதுல ஏன்தான் வருகிறது என்று நான் நினைச்சேன், எங்களுடைய இணைப்புல ஏதோ
0: எனக்குத்தான் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது, அழைப்பு அடிப்படை வருவது எனக்கு தானே.
1: சரி,
0: அந்த மணிப்புரா என்ன செய்யும்னா அந்த கவலையை தீர்ப்பதற்காக சண்டை போட்டு கோர்ட்டிலே போய் வழக்கு வச்சு விவாகரத்தெல்லாம் கேட்காது, அது அந்த நிலத்திலே உள்ள குருணி கற்களை எல்லாம் ஒன்றொன்றாக கவலை ஓடி எடுத்து முழுங்கும், அதனுடைய இறைப்பை நிறை மட்டும் முழுங்கும், பின் அது சிறகடித்து மேலே வானுயர பறந்து சென்று தன் இரட்டை மடித்து விட்டு நேரடியாக நிலத்தில் தலைவிலாக வந்து விழுந்து இறந்துவிடும். பாறைக்கு அந்த தன்மானவன் ஒரு கபரிமான் ஒரு முடி இறந்தாலும் வாழாது என்பது போல தன் ஜோடி வேறொரு ஜோடியிடம் சென்று விட்டது என்றால் அது உயிர் வாழ
1: மாட்டது.
0: அதனால்தான் இந்த எனக்கு விருப்பம் பாடலையும் கூறுகிறேன் என்று காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல், அங்கே பறவைகளில் அவள் மணிப்புறா என்றுதான் கூறப்பட்டு கவிஞர் எழுதி இருக்கின்றார். காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தை குறித்தான் விரும்புகிற பெண் அவள் மணிப்புறா, அதன் அர்த்தம் அந்த மணிப்புறா ஆண்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. நான் அவளை விட்டு வேற இடத்துக்கு போக மாட்டேன், நான் அவளைத்தான் நேசிக்கிறேன், நான் போனால் அவள் இறந்து விடுவாள். காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல் அதுல வருது, மாதங்களில் அவள் மார்கழி அந்த பால்போல் சிரிப்பதில் பிள்ளை என்ற அந்த அந்த சரணத்திலே பறவைகள் அவள்
1: மணிப்புரா.
0: பாடலில் எனக்கு அந்த பாடலை தருவீர்கள் என்று எண்ணுகின்றேன்.
1: தருகிறேன். இன்னொரு கேள்வி என் மனசுல இப்ப அது நடுக இருக்குது. இப்ப நீங்க இன்றைக்கு சொன்னதுல நான் அந்த கேள்வியை எல்லாரிடம் வைக்கலாம் இருக்கிறேன். நீங்க சொன்னீங்களே காகம் வந்து ஒரு பெரிய கூஜா ஒரு ஒரு இதுல தண்ணீர் அடிமட்டத்துல இருந்தது. கொஞ்சம் அது இப்ப குருணி கற்களை போட்டா அந்த தண்ணீர் அவ்வளவு மேல கொஞ்சம் இருந்தாலும் மேல வரும் என்றது யாராவது செய்து பாத்துருக்கீங்களா? அத
0: ஏனென்றால் அந்த கீழே உள்ள கன அளவை அந்த கல்லு நிக்கிற இடத்து தண்ணி அத்தனை மேலதானே வர வேண்டும்.
1: ஆனா நான் சொல்லுகிறேன் அப்படி வராது. வேணுமெண்டா எல்லாரும் ஒரு கூஜா எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் இந்த இந்த கருத்தின்படி நீங்கள் செயல் முறைப்படி நீங்க செய்து பாருங்க. இது ஒரு கதைக்கு சொல்லி இருக்கலாமே என்று கீழே அடிமட்டத்துல சரி எனக்கு இல்ல நான் சொல்லுகிறேன் ஒரு அடி கூஜா அல்லாட்டி சரி அரை அடி கூஜால கால் அடி தண்ணீர் கீழே நிக்கட்டும். அந்த காலடி தண்ணீருக்கு நீங்க சின்ன குருணி கற்களை போட்டு பாருங்க மேல தண்ணி வருதாண்டு.
0: நிச்சயமாக வரும். ஏனென்றால் அந்த நீர் நிற்கிற கால் பகுதியை அந்த குருணி கற்கள் இடத்தை பிடித்தவுடன் அந்த குருணி கற்கள் இருக்கும் இடத்துக்குரிய தண்ணீர் மேலேதான் வர பார்க்கும்.
1: அப்பாவிடம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் குருணி கற்கள் இடையே இடைவெளிகள் இருக்கப்பா. எப்படியும்
0: அந்த இடைவெளிகள் நிரம்ப மட்டும் போட வேண்டும் நீங்கள் கற்கள்.
1: இல்ல அது சரியாக அந்த இடைவெளி ஒன்றுமே வராமல் அந்த குருணி கற்கள் அவ்வளவு நெருங்கி இருக்குமா இருந்தால் மேல வரும். அது இடைவெளிகள் எல்லாம் இருக்கும் போது மேல வர நீங்க செயல்முறைப்படி நீங்க எல்லாரும் செய்து பாருங்க. இது எனக்கு ஒரு மாற்று
0: நாங்களெல்லாம் காகங்கள் எல்லாம் சரித்து பார்த்து குடித்து விடுவோம். காகம் வந்து அதுல என்னன்னா விடாமுயற்சி கூறப்பட்டுள்ள அம்சம்
1: அந்த அந்த முயற்சியை காட்டுவதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார்களே ஒன்றி அந்த முறப்படி செயல்பாட்டின்படி. அப்ப அது உண்மையிலேயே நான் கூட செய்து பார்க்கணும் இன்றைக்கு எப்படியும் செய்து பாக்குறது. அதாவது எவ்வளவுதான் நீங்க தண்ணி அடியில் அதாவது ஒரு அடி தண்ணி இருக்கிற இடத்துல நீங்க கால் அடிக்கு இருக்கிற ஒரு தண்ணிய வச்சுக்கொண்டு நீங்க அரை அடிக்கு மேல நீங்க கல்ல போட்டுக்கொண்டு வாங்கோ அது மேலுக்கு தண்ணி வருகிறதாண்டு எனக்கு அதுக்கு ஒரு அது ஒரு சந்தேகப்பாடு. உண்மையில எல்லாரும் செய்து
0: நினைக்க வேண்டும் ஒன்றை நினைக்க வேண்டும். அந்த கற்களை போடும் பொழுது நீர் இருந்த இடத்தில் தான் கற்கள் அமழ்கின்றது. அந்த இடம் மேலே தான் வர வேண்டும்.
1: இருந்தாலும் அது எப்படி என்றால்
0: அந்த கண்ணளவை கல்லு பிடிக்கும் பொழுது மேலேதான் அந்த ஈரத்தன்மை தண்ணி தன்மை வந்து கொண்டிருக்கும். காகம் உடைஞ்சி குடிச்சு விட்டு சேர்றது இதோட சின்ன விடிய
1: அது வரவே வராதப்பா. அது கல்லுக்குள்ள அதாவது காலடி தண்ணியும் நீங்க
0: போடுற தண்ணீருக்குள்ள நீங்கள் போடுற கல்லுக்கு தண்ணீர் வராது. ஆனா அந்த காகம் கண்ட தண்ணீருக்குள்ளே காகம் போட்ட கற்களுக்கு அந்த தண்ணீர் மேலே வந்தது.
1: எதுக்கு நாங்க செய்முறைப்படி செய்து பார்க்கணும். நீங்க செய்து பார்த்துட்டீங்களா? யாரும் செய்து
0: பார்த்திருக்கின்றேன். அன்றும் ஒரு பாட ஒரு உளவியல் கல்வி உளவியல் தத்துவம் என்று ஒரு பட்டறை நடந்த இடத்தில் பார்த்து போட போட வந்து கொண்டிருக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் அந்த அடி அந்த அந்த கால் தளத்தை நிரப்புற கற்களில் தான் இருக்கின்றது. நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் உள்ளத்திலே போட்டால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற நிகழ்வு என்ற பொருள் மேலே வந்து இல்லாமல் போய்விடும் என்றதுதான்.
1: சரி அது ஒரு பேச்சுக்கு சொல்லாமல் செயல்முறைப்படி நாங்கள் செய்து பார்த்தால் அந்த தண்ணீர் மேல வருவதாக நான் நினைக்கவில்லை. ஏனென்றால்
0: நான் முடிந்த பின் வாருங்கள்
1: செய்து பார்க்கலாம்.
0: அந்த இங்கே கற்குருணி கல்லுக்குருணியும் எடுப்பதும் இடத்துல கஷ்டம். யாராவது அதை செய்து பார்த்திருப்பேன்
1: செய்து அங்கே செய்து பார்க்கலாம். ஆனா மணலை போட்டாலும் கூட அந்த குரு மணல் மாதிரி இருக்கிற அதாவது கற்கள் அதை உறிஞ்சக்கூடிய மணல் இல்லாமல் உறிஞ்சாமல் இருக்கிற மணல் போல இருப்பதை வைத்தால் கொஞ்சம் மேல தண்ணி வரலாம் என்றது ஒரு ஊகம். அது கூட அதுக்குள்ளதான் நிக்கும் அப்பா. ஏனென்றால் அந்த காலடிக்குள்ளேயே தான் கொஞ்சம் மேல வரலாமே என்றே தண்ணீர் மேல மட்டும் வராது. எவ்வளவு கற்கள் போட்டாலும் அந்த கற்கள் மறைத்து விடும். தண்ணீர் அந்த நின்ற அளவுக்கே நிற்கும். ஏனென்றால் இடைவெளிகள் இருக்கிறது கற்களிடையே இடவழிகள் அதுக்குள்ள அந்த தண்ணி நிற்கும். நல்லது நல்லதப்பா. நன்றி நன்றி
0: நன்றி. இதற்கு எங்கள் அன்பு உறவுகளும் வந்து கருத்து கூறுவார்கள்.
1: நன்றி நன்றி நன்றி அப்பா.
0: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: சரியாக இப்பொழுது 11:17 உள்ள நேரம் நாங்கள் பேசிட்டோம். நேர்கள் வரவு, அதாவது நிறைய பேர் நீங்க அழைப்புக்கு வந்தீர்கள். காட்டலைக்கு வாங்கும் இப்பொழுது காட்டிலை இணைந்து கொள்ளும் உங்களுடைய கண்ணன் சேகர். வணக்கம். வணக்கம் கண்ணன் சேகர், வாங்கோ உங்கள்ட்ட கேட்கலாம். சாத்தியம் இல்லை, கல்லு போட்டு பார்த்தால் மேல வரா.
1: அதாவது எப்படி கேட்டீங்களா, ஒரு பானை இருக்குதுன்னா பானையில வந்து முக்காவாசி அளவுக்கு தண்ணி இருந்து அதுல இதெல்லாம் கொஞ்சம் கல்லு போட்டு மேல வரலாம்.
0: நிச்சயம் முக்காவாசிக்கு தண்ணி இருக்கணும், முக்காவாசிக்கு தண்ணி இருக்கணும். அடியில இருந்து வராது,
1: மேல கூட இருக்கலாம். ஏன்னா ஆமா அடியில இருந்து வராது. அந்த காக்கை எட்டி எட்டி பார்த்து மூக்கு எட்டுற அளவுக்கு தண்ணி இல்லாம இருந்து ஒரு முக்காவாசி இருந்தா ஒரு 10 கல்ல கூட கொஞ்சம் மேல, ஒரு 2 பாயிண்ட் மேல வரும்
0: வரலாம். ஏன்னா இடைவெளிக்குள்ள நிக்கும் தண்ணி, அந்த இடைவெளிக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். நான் பல இங்க வந்து ஒரு அந்த மூங்கில் இருக்குறல்லவா, மூங்கில், அந்த மூங்கில் வந்து சின்னனாக அவர்கள் அந்த மூங்கில சின்ன சின்ன மூங்கில்களை ஒரு இந்த சைனா ஜப்பனீஸ் காரர்கள் தான் அது ஒரு லக்கி பிளான்ட் என்று சொல்லி, இப்ப உங்களுடைய எண்ணுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை தடிகள் வைத்து அல்லது ஹார்ட் ஷேப்ல எல்லாம் வச்சு அதை ஒரு கண்ணாடி கூளைக்குள்ள வைத்து கற்கள் போட்டு வேற ஒண்ணு போற மண் போடுறது இல்ல, கற்களை போட்டு அந்த மூங்கில வச்சு அதுக்குள்ள தண்ணி விட சொல்லுவார்கள். தண்ணீர் அப்ப விட்டு கொண்டு வந்தா அந்த மூங்கில் வளர்ந்து கொண்டு வரும். எங்களுடைய லக்கி பிளான், அது இப்ப எங்களோட வீட்டுக்குள்ளயும் இருக்குது அப்ப என்று சொல்லி இருக்கும். அது அந்த அது அழகாக செய்திருப்பாச்சு, ஹார்ட் ஷேப்ல செய்திருப்பாங்க, ஒவ்வொரு விதத்துல செய்திருப்பாங்க. இல்லாட்டி இப்ப எங்களுடைய எண்ணின் படி 4 தண்டுகள் வைக்கப்பட்டிருக்கும், சரி 3 தண்டுகள், 8. அவர்கள் கேட்பாரு என்னுடைய டேட் ஆப் பர்த் என்னன்னு கேட்டுட்டு தான் அந்த கடையில கொடுப்பார். அது ஒரு சேல்ஸ் ட்ரிக்ஸ் ஆனாலும் அது எங்களுக்கு அழகா இருக்கிறது. ஆனால் அந்த மூங்கில் வந்து வீட்டுல நாங்கள் வளர்க்கும் போது சில நேரம் அது பழுத்து செத்து விட்டால் ஏதாவது நன்மை குறைவான விடயங்கள் நடக்கக்கூடும் என்ற ஒரு ஐதீகத்தை எங்களோட மனதில் எழுப்பி வைக்கும். அது பார்த்தா அப்படித்தான் இருக்கும், வருத்தம் வரும், அப்படி எல்லாம் வரும். ஆனா நாங்களும் அதை வளர்ப்போம். அதுக்கு கற்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம் அந்த கண்ணாடி கோளைக்குல. அப்ப அதை நான் தண்ணி ஒரு நாளும் விடும்போது பார்ப்பேன். அந்த விடும்போது நான் நல்லா நிறைய விட்டா தான் மேல நிக்கும். நான் ஒரு கொஞ்சம் தண்ணியை கீழே விட்டா அவ்வளவு கல்லும் குண்டு குண்டு குண்டா கல்லுகள் இருக்குது, ஆனா ஒரு தண்ணியும் மேல வராது. இதனாலதான் நான் அதை யோசிச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன். ஏனென்றால் நான்
1: காக்கா வந்து குனிஞ்சி பார்க்கும் போது தண்ணி மூக்குக்கு தண்ணி எட்டாம சுமார் 2-3 அளவு இருந்தாதான் கல்ல போட்டா வரும்.
0: அந்த கல்லு கீழே போட்டா மேலுக்கு கொஞ்சம் ஏறும். அடியில இருக்கிற கல்லு சாத்திய கூறே இல்ல, வராது கடைசி மட்டும். அது உண்மை. ஆனா அதனுடைய முயற்சி, இப்ப அதாவது தன் மூக்குக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும் போது கல்லுகளை கனகன போட்டு கொஞ்சம் மேல வரும் குடிச்சது, அது ஒரு முயற்சி. ஆனா அதுக்காக நாளுக்கு அடியில இருக்கிற இதுக்கு கல்லுகளை அள்ளி அள்ளி போட்டுட்டு வரையில வரையில கடைசி மட்டும் வராது. அது யார் செய்தாலும் வராது. இது ஒரு அதனுடைய அதாவது உற்சாகமான, அது நான் குடிச்சிட வேணும் என்ற அந்த முயற்சி, சும்மா இருக்காம எட்டாது என்று இருக்காம அந்த முயற்சியை வெளிப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுவதற்கு தான். எதையும் நீங்க செய்தால்தான், நீங்கள் முயன்றால்தான் கிடைக்கும் என்றதை சொல்வதற்கு தான் அந்த கதை என்று நான் நினைக்கிறேன்.
1: அது ஜோக்கா படிச்சேன். இந்த கூல் ட்ரிங்க்ஸுக்காக ஒரு குழாய் மாதிரி பிளாஸ்டிக் குழாய் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அந்த மக்கள் கிடைக்கல. அதை எடுத்துன்னு வந்து போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு ஜோக் போட்டுனாங்க காக்கா. ஒரே ஒரு ஐக்கு சொல்லிட்டு நான் மறந்துடுறேன். நல்லா கவனிங்க, காக்கா பத்தி ஐக்கு தான். இறை கிடைத்தாலும் உறவுகளை அழைப்பதில்லை. இறை கிடைத்தாலும் உறவுகளை அழைப்பதில்லை. மனிதனை பார்த்த காகம்.
0: மனிதனை பார்த்த காகம் இதை கிடைத்தாலும் உறவுகளை அழைக்காது என்று அவங்க அவன் மனிதன் குணத்தை பழகிட்டு. ஆஹா, நல்ல, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த இணைப்பில் இணைந்து கொள்கிறார் எங்களுடைய வீரமணி. வணக்கம் வீரமணி. வணக்கம் வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நலமா நலமா இருக்குமா?
0: நல்ல சோமா. அம்மா சோமா இருக்காங்களா?
2: அம்மாவும் பார்க்க சோகமா இருக்காங்க. ஐயா அவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்திருந்தாரு காகத்தை பத்தி, நிறைய விஷயம் தெரியாதுன்றது கூட எனக்கு தெரிஞ்சது. இந்த பானையில கல்லு தண்ணி மேல வருதுன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா,
0: போட்டு பாத்துட்டீங்களா? இப்ப
2: அல்லம்மா, அது வந்து விளக்க என்னன்னா, விடாமுயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கையால அடங்கிருச்சு, தன்னம்பிக்கை அடங்கியிருக்கிற அந்த கருத்தை வந்து அது கொண்டு வந்ததுதான் காகத்துக்கு அந்த கதை. நிஜத்துல போட்டு பாக்கல அந்த காகம்,
0: போட்டு பாக்கல இல்ல, நீங்க நாங்களும் போட்டு பாக்கல யாரு, இந்த கதையே நாங்க பின்பற்றோம். அந்த விடாமுயற்சியை தான் சொல்றோம், ஒவ்வொரு கல்லையும் தூக்கி கொண்டு போகும் போது கொண்டே போடுகிறது என்றால் அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது மேலே மேலே தன்னுடைய எண்ணத்தை சலிக்காமல் செய்கிறது என்றதான் அர்த்தம்.
2: ஒவ்வொரு பாடத்திட்டங்களிலும் வந்த காரணம் என்னன்னா, பசங்களோ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அறிவு வளரணும்ன்றதுக்காக இந்த கல்லு பாரு விடாம வச்சு அந்த காவல் போட்டுச்சு அப்படின்றது அந்த கதையே பாடத்துல வந்துச்சு.
0: நீச்சம் நீச்சம் சரி, இப்ப உங்களுக்கு பிடிச்ச பறவை சொல்லுங்க. என்ன பறவை? அண்டு
2: ஐயா சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சதுதான். அதே மாதிரி எனக்கு இப்ப நல்லா பிடிச்ச பறவைனா ஆந்தை.
0: ஆந்தை அது எதுக்கு?
2: ஒரே நேரத்தில் இரண்டு சிந்தனையான விஷயத்தை பார்க்க முடியும், நேர்லயும் பார்க்கும் பின்பக்கத்தையும் பார்க்கும். அது
0: ஆந்தையா?
2: ஆமா ஆந்தை. ஆந்தைக்கு இரு குணம் உண்டு, நான் தன் இருந்த இடத்துல இருந்து ஒரு கண்ணுல எதிரில் கருத்து பார்க்கும், ஒரு கண்ணுல வந்து பின்பக்கத்தையும் சைடும் பார்க்கும்.
0: ரெண்டு சைடும் பார்க்கும், பின்னுக்கு இல்ல சைடு.
2: ஆமா ரெண்டு சைடுலயும் தெரியாது, ஒரே நேரத்துல ரெண்டு பார்வை.
0: ஓகே ஓகே,
2: அதுக்காக ஆந்தை பிடிக்கும். எனக்கு ஆந்தை பிடிக்கலாம், அது வந்து ஒரு நேரத்துல ரெண்டு சிந்தனைனா இதையும் கவனத்தில் இருக்கணும். நம்ம ஒரு வண்டியில வாகனத்துல போறதுன்னா கூட ஒரு எச்சரிக்கையான ஒரு குணம் வேணும் இல்லையா. இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டு ஆப்போசிட்ல வர பாத்துக்கிட்டே ஒரு கவனம் இருக்கணும். அப்படி இல்லன்னா நாம மட்டும் ஸ்டைலா ஒரு பாட்டு கேட்டு காலிப்பெல்லாம் ஸ்டைலுக்கு எல்லாம் காதல மாட்டு போறாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம நம்ம கவனத்துல போறோம்னா ஆப்போசிட் வரும் நம்ம வச்சுக்கோம் இல்லையா. ரெண்டு கவனம் வேணும்,
0: அவதானம் தேவை நிச்சயமா. சரி சரி, உங்களோட பாட்டு என்ன இன்றைக்கு நீங்க விரும்பி கேக்குற பாட்டு?
2: ஜெயின் ஜெயின் படத்துல இருந்து தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லு ஜெயஹிந்த் அப்படின்ற ஒரு வரும்.
0: தாயின் மணிக்கொடி, அதுல பறவையோட பேர் ஏதாவது வருதா?
2: பறவை வரணுமா?
0: பறவையோட பேர் வரணும் இல்ல, இன்னைக்கு நாங்க சுதந்திரமா பறக்கிறோம் இல்ல, காய்ச்சல் இல்ல.
2: அப்படியா?
0: படம்
2: பேர் வரல, நான் அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி வீரமணி, நன்றி. மீண்டும் மீண்டும் வாங்கிக் கொள்ளலாம்.
2: உறவுகளுக்கும் உங்களுக்கும் நன்றிகள் பல.
0: நன்றி, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. வானொலியை கேட்க மறக்க வேண்டாம் சரியா, வானொலியோடு இணைஞ்சிருக்கணும்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. காற்றிலே நீங்க இணைந்து கொள்ளலாம், இணைந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் சொன்னால் நாளைய தினம் அந்த விருப்ப பாடல் உங்களுக்கு எடுத்து வரப்படும். தயவு செய்து இணைந்து சிறப்பிக்க வேண்டும். சரி, இப்பொழுது ஆண்டாள் அம்மா இணைந்திருந்தவர்கள் தேவர் சாதி கண்ணா மற்ற ரேவதியம் அவர்கள் எல்லாம் வந்து இணைந்து சென்று விட்டார்கள். செல்வகுமார், நீங்கள் இன்னும் பாடல் கொடுக்கவில்லையோ? குயில் பாட்டு ஓ வந்தது என்ன, இளமானே, சூப்பர், நல்ல பாட்டு. குயில் பாட்டு வந்தது என்ன இளமானே, நல்ல பாடல். அதை கேட்டு நல்ல பாட்டு. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5119 5119 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். நிறைய பாடல்களை நான் நினைக்கிறேன் எங்களுடைய மயிலை பட்டாபி என்னதான் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். வானம்பாடி பாடல், தூக்கணாங்குருவி கூடு, குயிலே குயிலே குயிலக்கா என்று சொல்லி போட்டு கடைசியில குட் நைட் போட்டுட்டேன், குயிலக்காவோட குட் நைட் போட்டுட்டேன். சரி, ஜெயவர் சாதிக்கண்ணா நிறைய பாடல், நீங்கள் பூஞ்சிட்டு கண்ணங்கள், பூஞ்சிட்டு கண்ணம் என்று போட்டிருக்கீங்க. எத்தனை விதமான பாடல்கள் காற்றலைகள் இருக்கிறது, கோழியோறு கூட்டிலே எல்லாம் போட்டிருக்கீங்க. ரேவதி அம்மா மாதவி பொன்மயிலா நல்ல ஒரு பாடல் அது, சூப்பர் பாடல். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார்
3: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
3: பாடல் வந்து குயில் பாட்டு வந்தது என்ன பாட்டு அந்த பாட்டு?
0: சூப்பர் சூப்பர். குயில் பாட்டு வந்தது நாயிலமானே அந்த பாட்டு.
3: ஆமாமா.
0: அன்று வந்த சொந்தம் என்னவோ நல்ல பாட்டு இல்லையா அது?
3: ஆமாமா.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்க கல்லு கல்லு போட்டு பாத்தீங்களா நீங்க?
3: இல்ல, அந்த மயில் யாரும் அளக்குறது இல்ல. காரணம் வந்து மயில் வந்து தேசிய பறவை.
0: சொன்னாரு
3: காக்காவுக்கு வந்து சிறப்பு குணம் எல்லாமே
0: சொன்னாரு.
3: நம்ம இந்த அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு வைப்போம். அது வந்து பித்ருக்களா நினைக்கிறோம். நம்மளுடைய இறந்தவர்களுடைய ஒரு மறுபிறவியா வந்து இந்த காகத்தை நினைக்கிறோம்.
0: நினைக்கிறீங்க?
3: அது ஒண்ணு தமிழருடைய இதுல வருது கலாச்சாரமா. அப்புறம் வந்து இந்த காக்காவுக்கு இந்த இது போட்டு சொன்னீங்களா இந்த தண்ணி
0: கல்லு போடுறது?
3: அது ஒரு கிளாஸ்ல நீங்க தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 10-15 கல்லு போட்டீங்க, ஒரு அரை அடி எல்லாம் வேணாம், தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருதுமா?
0: உண்மையாமா?
3: ஆமா. ஒரு சின்ன கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கோங்க, அரை கிளாஸ் தண்ணி.
0: சரி.
3: ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கல்லு எவ்வளவு பிடிக்குமோ அந்த கல்ல போட்டுருங்க.
0: நீங்க செய்து
3: ஒரு கிளாஸ் தண்ணி ஆயிருச்சு.
0: ஓ, நீங்க சொல்ற அரை கிளாஸ் தண்ணி? அரை கிளாஸ்
3: அரை கிளாஸ் தண்ணியில அரை கிளாஸ் கல்ல போட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆயிருச்சு, மேல வந்துருது தண்ணி,
0: டொப்புக்கு வந்துருதுன்னு சொல்றீங்க. அரை கிளாஸ் தண்ணிக்கு அரை கிளாஸ் கல்லு போட்டா ஒரு கிளாஸ்
3: ஆயிடும்
0: தண்ணி, மேல வந்துடும். நான் அண்டை கூட செய்து பாக்குறேன்
3: பாருங்க. அரை கிளாஸ்
0: சரி, ஆனா அடியில இருக்கிறது இப்ப கால் கிளாஸ்ல இருக்கிறது மேல வருமா?
3: கால் கிளாஸ்ல எது இருந்தாலும் மேல வராது. அதுலயே முங்கிர அந்த அரை கிளாஸ் தண்ணிய போட்டீங்க, அதுலயே இஞ்சி போயிடும். இஞ்சி போயிடும், சரியா போயிடும்.
0: எந்த கேள்வி அதுதான் அடி, அதாவது எட்டி பார்க்கும் போது அடியில இருக்கிற தண்ணிக்கு கல்லு போட்டா மேல வருமா?
3: அது வராது, அது வரவே வராது. அதுலயே சரியா போயிடும் அந்த கல்லே, அது ஊறுறதுக்கே சரியா போயிடும்.
0: சரி, நல்லது. நன்றி நன்றி நன்றி நன்றி செல்வகுமார், நன்றி. நாங்களே எந்த ஒரு விஷயத்தையும் சற்று விளையாட்டாக அவற்றை எல்லாம் நாங்கள் பேசி பார்த்தால் அதனுடைய விளைவு நல்லவற்றை எங்களுக்கு புலப்படுத்தும். சில பேசாமல் நாங்கள் உள்ளுக வச்சுக்கொண்டு பேசாம இருந்தா அது எடுத்து வரக்கூடிய சொல்லக்கூடிய எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விடயமாகவே இருக்காது என்று நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது பறவைகள் பாட்டு கேட்டவர்கள் குறைவா இருக்கிறது எல்லாமே, இப்ப 10 பேர் கேட்டிருக்கிறீங்க. நினைக்கிற ராஜவேல், ஜெகவர் சாதிக்கண்ணா, இனி மணிகண்டன் இவர்களுக்குரிய பாடலையும் எடுத்து வந்தாலும் ஒரு 12 பேர் கண்டாலும் ஒரு மணித்தியாலம் அந்த நிகழ்ச்சி வரும் என்று நினைக்கிறேன். பறவைகள் பாடல்ல நிறைய பாடல் இருக்கிறது. உங்களுடைய பாடல்களை இப்பொழுது எடுத்து வந்தால் நாங்கள் நாளையும் எடுத்து வருவோம் என்றதுக்காக எடுத்து வராமல் இருக்கிறேன். இணைந்து கொள்ளுங்கள். ஒரு பாடல் காற்றலையில் என் விருப்பமாக அந்த பாடலை எடுத்து வந்து நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 இணைந்தவர்கள் எங்களுடைய சேது மாதவன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் காற்றலைக்கு வாங்கோ. முத்துவேல் நீங்கள் மீண்டும் இணைந்திருந்தீர்கள், நீங்கள் காற்றலைக்கு வாங்கோ. ராஜவேல் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிருக்கீங்க, பார்க்கலாம்.
4: வணக்கம் எங்கள் மீரா அம்மா. இப்பொழுது கதம்பம் நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்டு வருகிறேன் அம்மா. நல்ல சிறப்பாகவும் அருமையாகவும் அமைந்துள்ளது இந்த கதம்பம் நிகழ்ச்சியில். எனக்காக ஒரு பாடலை இந்த நேரத்தில் தருவீர்களா அம்மா? படம் காதல் பரிசு பாடல். கூ கூ என்று குயில் கூவாது, இன்பம் அழைத்துவாது, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் என்னுயிர் குரல். கூ கூ என்று குயில் கூவாது. இந்த பாடலை காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு எங்களுக்காக இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒளிபரப்புமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் அம்மா. இந்த கதம்பம் காற்றலையில் இந்த பாடலை தவழவிடுங்கள் அம்மா. தவழவிடுவீர்களா அம்மா? நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம். நன்றி அம்மா.
0: நேரம் சரியாக 1:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம், ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இல்லைங்க, நேரம் சரியா 11:33. என்ன வேண்டாம், அப்பா ஒரு கிளாஸ்ல முக்காவாசி தண்ணி எடுத்து ஒரு ஒரு

அப்பா செய்முறை கொண்டு காட்டிக்கிட்டார். அதாவது சில கற்களை மடுத்து கொண்டு அது தண்ணீர் மேல மேல கொஞ்சம் எழும்பி வர மாதிரி எழும்பி வந்துருச்சு. அது அதாவது அடியொட்டே இருக்கிற தண்ணி வராது, கொஞ்சம் தண்ணீர் ஒரு அரவாசி இருக்கிற இதுக்கு. அப்ப முதல் எங்களுடைய செல்வகுமார் சொன்னது போல மேல வந்துருச்சு. சரி, அப்ப அது நானும் அப்ப தலை சாக்கிறேன். அதாவது கூடுதலான, அதாவது அடியொட்டே இருக்கிற தண்ணியை நாங்கள் கொண்டு வர முடியாது. அரவாசிக்கு அரவாசியோட இருக்கிறத அரவாசி கல்லு போடணும் என்றது அவருடைய கூற்றும். சரி, அப்பாவும் செய்து காட்டிட்டார் என்று சொல்லிக்கொண்டு சில பாடல்களை நாங்கள் எடுத்து வரலாம். நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும். எல்லாரும் தூங்குற நேரம், இன்னும் அரை மணி இடங்கள் இருக்கிறது. உங்கள் பாடலை நீங்கள் சொல்லிவிட்டு போனால் நாங்கள் நாளைய தினம் அந்த பாடல்களை எடுத்து வருவோம். இன்னும் ஒரு விடயம், எல்லா அன்பவர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். எங்களுடைய வானொலி சேவையை நீங்கள் முழுமையாக ஒரு நிகழ்ச்சி, அதான் நான் நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு நிகழ்ச்சி மேல் நீங்க கேட்க வேணும்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியை முழுமையாக கேட்க வேணும். உள்வாங்கி கொண்டுதான் எது வேண்டாலும் நீங்கள் எழுதுவதாயிருந்தாலும் சரி, அதை பற்றி சொல்லுவதாயிருந்தாலும் அப்பதான் உங்களுக்கு தெரியும். அல்லாவிட்டால் நாங்கள் அரவாசியாக கேட்டுட்டு வந்தால் என்ன நாங்கள் பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், என்ன நிகழ்ச்சி வருகிறது என்று தெரியாமல் நாங்கள் எதுவும் எழுதவும் முடியாது. அப்படி எழுதினாலும் கூட சில குறைகள் வரக்கூடும். மிக அவதானமாக நாங்கள் அதை கேட்டுவிட்டு கேட்பதற்கும் அந்த நிகழ்ச்சி மேலும் ஒரு பற்றுதல் வர வேண்டும், பற்றுதல் ஒரு விருப்பம் வர வேண்டும். அப்பதான் அது கேட்க உங்களுக்கு முடியும். அது உங்களுக்கு விருப்பம் வந்தால் முழுமையாக கேட்டுட்டு அதை பெரிய கருத்துக்களை நீங்கள் இணைஞ்சு பேசும்போது கூட முதல்ல வானொலியை கேட்டுவிட்டு நீங்கள் வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்க 5145119239. ராஜமேல், உங்களுடைய பாடல் நாங்கள் நாளை எடுத்து வருவோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து எங்களுடைய இணைப்பில் என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். காளிதாஸ் சொல்லியிருக்கிறார், சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து படம் புதிய பறவை என்று சொல்லியிருக்கிறார் காளிதாஸ். அந்த பாடல் கேட்டுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணுமெண்டா நீங்க அதை எழுதி விடுங்கோ, அது நாளைய தினம் உங்களுக்கு அதில் கொடுக்க படம். அருள் இணைந்திருக்கிறீங்க, இணைந்தால் மீண்டும் காட்டளைக்க வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு வரதராஜன், நீங்களும் இணைந்திருக்கிறீங்க நிறைய நேரம், முடிந்தால் விழித்திருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் உங்களுடைய பாடல்களை நீங்கள் எழுதிவிட்டிருக்கிறீர்கள். சரி, சந்தனநாராயண் மாமா தன்னுடைய அதாவது நிகழ்ச்சியை முடிச்சிட்டாலும் முடிக்க போறேன்னு சொன்னோன்னுதான் அந்த கைகளை நீங்க உயர்த்துவீங்க. இன்னைக்கு எங்களுடைய நாகராஜனை காணவில்லை. நாங்கள் சில நேரம் சில பேரை காணவில்லை என்றா தேடுவோம் இல்ல, அவரை காணவில்லை, மற்றும் பலரை காணவில்லை. சேதுமாதன், நீங்கள் அழைத்திருந்தீர்கள், ஒரு பாடல், ஒரு நாளைக்கு ஒரு பாடல் படி சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் வந்து நீங்க பாட வேணும் என்று சொல்லிக்கொண்டு உழைத்திருந்தா வந்து பாடுங்க. எனக்கு பிடித்தமான பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். பாத்திபன் கனவில் இருந்து ரேவதி அம்மா அதை சொல்லியிருந்தார். எனக்கு பிடித்தமான அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது.

உழைத்திருந்து பாடலை கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்த வேண்டும். அறமணத்தை அடுத்துட்டு உங்களுடைய பாடல் இந்த அடுத்த பாடலாக எடுத்து வரலாம். எங்கே கையை உயர்த்துங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வரலாம். விழித்திருக்கிறீர்கள் கேட்கலாம் என்ற கையை உயர்த்துங்க, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். உடனே கை உயர்த்த வேண்டும்.

இந்த பாடல் என் விருப்பமாக காட்டிலைக்கு வந்தது. அடுத்த பாடல் செல்வகுமார், நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்குரிய குயில் பாட்டு பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

இந்த பாடலை கேட்டு ரசித்தவர் அது இடையில நின்றுட்டு சரி பார்க்கலாம் முடிவு என்றுதான் நினைக்கிறேன். பாடலை கேட்டவர் செல்வகுமார், உங்களுடைய பாடல். அடுத்தது எங்களுடைய ஆண்டாளம்மா, உங்கள் பாடல்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆண்டாள் அம்மா. அடுத்து தமிழன் பாரதி, நீங்கள் எழுதியிருக்கும் பாடல் எங்களுடைய முத்துவேல் கேட்டுவிட்ட, இருந்தாலும் உங்களுக்குரிய பாடல் ஒன்று தெரிவு செய்திருக்கிறேன். பாடல் இதோ.

0: இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் மாமா. சந்தனராஜ் மாமா. மாமி
1: வணக்கம். வணக்கம்.
0: நினைச்சேன் மாமாவோட குரல் வராட்டி மாமி என்று உடனே சொல்லிடுறது. வணக்கம் மாமா. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சுகமா இருக்கு. மாமி என்ன செய்யற? மாமி
1: மாமி நல்ல மூணாம் ஜாமத்தில் இருக்காங்க.
0: அப்படி இருக்கிறவங்க நீங்க பேசி முடிஞ்சிட்டு போய் தட்டி அனுப்புவீங்க பாவம். அவன் அந்த தூக்கத்தோடய என்ன செய்யறதுன்னு வந்து பேசுவான். இன்னைக்கு மாமாவுக்கு பிடிச்ச பறவை என்ன?
1: மாமாவுக்கு பிடிச்ச பறவை நிறைய பறவை இருக்கு. மைனா பிடிக்கும்.
0: மைனா? யாரும் சொல்ல இல்ல.
1: மைனா எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் வளர்த்திருக்கோம்ல.
0: வளர்த்திருக்கீங்க மைனா?
1: ஆமா, மைனா புறா எல்லாம் வளர்த்திருக்கோம்.
0: புறா அது தானாவே வந்து அணைஞ்சு கொள்ளும் இல்ல? வீட்டுல நாங்க தானியங்கள் போட்டா புறா.
1: ஆமா, அது வந்து நாங்க சின்ன வயசுல காட்டுல இருக்கும் அந்த புறா.
0: காட்டுக்குள்ள இருக்கிற புறா எல்லாம் ஒரு புறா தானே மாமா, இல்லையா?
1: இல்ல இல்ல, சில கோயில்ல இருக்குல்ல அது மாதிரி புறா இருக்குல்ல?
0: ஓ, கோயில்ல இருக்கும். ஆனா புறாண்ட குணம் வந்து இப்ப நீங்க தானியங்கள் போட்டா நல்ல அந்த பயறு பாசி பயறு இருக்கு, அதுக்குதான் அதுக்கு விருப்பம். அதுக்கு தேன் குழச்சி வச்சா இன்னும் விருப்பமா? அதுல
1: தேன்
0: குழச்சி நீங்க போட்டீங்கன்னா உங்களோடய நிக்கும், அது அந்த வீட்டிலேயே வந்து இருக்கும். ஆனா புறா இருந்துட்டு போக கூடாது, வீட்டை விட்டு கூடாது.

0: ஒரு சொல்லல வரமாட்டேன்,
1: வர
0: மாட்டேங்குது. எடுத்து வரலாம்னு யோசிப்போம். ஆனா மஜித் அவர்களும் மிக கஷ்டப்பட்டு எத்தனையோ பாட்டு பதம் எடுத்து வந்திருக்கிறார். அவர் அந்த
1: உங்களுடைய எண்மன கணங்களும் நல்லா இருந்துச்சு.
0: அது எத்தனை தடவை வந்துட்டு மாமா இன்னும் நல்ல எடுத்து வந்தாலும் யாராவது ஒரு ஆள் நல்லா இருக்குன்றாங்க, அப்பதான் யோசிப்பேன். அடையப்பா ஒரு கேட்க கேட்க சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியும்
1: நிகழ்ச்சி கொடுத்து
0: அந்த நிகழ்ச்சி கொடுத்து இப்ப 2 வருஷம் ஆச்சு. மற்றது இன்னொரு விடயம் மாமா, உங்களோட நிகழ்ச்சி நீங்க கொடுத்த எத்தனை அந்த மலர் நிகழ்ச்சி எவ்வளவு சூப்பரா இருக்கு கேட்க. உண்மையாக அதை தொகுத்து கொடுத்தவர் எங்களுடைய முத்துக்குமார். அந்த பாடல் மிதுவோம் இல்லையா, மலை மலை நிகழ்ச்சி மலைய பற்றி.
1: இல்ல இல்ல மலை நீங்க கவிதையும் காணமும்
0: மலை நாங்கள்
1: செய்யணும். மலை வந்து
0: நாங்கள் எடுத்து வந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இருந்து கேட்கும் போதுதான் அதோட ரசனை. ஒருவருடைய சொன்னேட்டு காளிதாசன் அவர்கள் எடுத்து
1: வந்தாசி
0: ஜெகவர்சாதி கண்ணாட அந்த கம்பீர குரல் எப்பவும் மாறாது, அது அதே டோன்ல தான் இருக்கு. நானே இவருக்கு சளி பிடிக்கிறேன் இல்ல பாரு அதே மாதிரி அவர் மற்ற இன்னும் ஒரு விடயம் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி கொடுக்கிறார் மாமா, அதுதான் சிறப்பு.
1: சிறப்பு நல்ல தொகுத்து வழங்குறாரு பாடினதுங்கிறதே அப்படியே
0: சரடா
1: எழுதி சொல்லுவாங்கன்னா சாதாரண சரளமா சொல்ற மாதிரி நம்ம சின்ன சொல்லுவாங்க ஐயா சொல்ற மாதிரி சரளமா வந்துருது. இந்த வார்த்தை வார்த்தைகள் வாக்கியங்கள் எல்லாம் சரளமா வருது.
0: நிச்சயமா, அதாவது நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடியவர்கள அப்பா ஒரு ஆள், மற்றது அடுத்து ஜெகபர் சாதிக்கண்ணா இடத்தை பிடிச்சிட்டேன். சலிக்காம ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு நாளும் புதிய நிகழ்ச்சி தான் மாமா வருது. நான் திருப்பி போடுறது கிடையாது. முதலாவது
1: பாடல்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி
0: எடுத்து வர்றார். அவர் இந்த சங்கீதம் என்ற ஒரு சொல்லுல எடுத்து வந்திருந்தார். அதை இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன், எடுத்து வரவில்லை. ஆனா தொகுத்து அதை எடுத்து வைத்திருக்கிறேன். நல்லா இருக்குமா, எங்களால அப்படி கண்டுபிடிக்க முடியாது சங்கீதம் என்ற சொல்லில இருக்கிற பாடல். நல்லா எடுத்து அப்படி எல்லாரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. சரி மாமா, நீங்க கல்லு போட்டு பாத்தீங்களா தண்ணியில?
1: இல்ல இல்ல, நான் போட்டு பாக்கல.
0: கல்லு போட்டு பாருங்க, கல்லு போட்டு பாருங்க சொன்னா யாரும் போய் கல்லு கல்லு போட்டு பாத்துருவாங்களோ தெரியல. அது வர நீங்க நேரு சொன்னீங்க இல்ல பாஸ் மார்க்குக்கு பதிலா.
1: அதான் செல்வகுமார் முடிக்கிறாரு கால் கிளாஸ் ஒண்ணு.
0: அப்பா இப்ப கிளாஸ்ல தண்ணி கொண்டு போட்டு காட்டிட்டார் மாமா, இருக்கிற கல்லாம் எங்கேயோ இருந்து புறக்கி கொண்டு வந்து எல்லாம் போட்டு காட்டிட்டு பாரு எப்படி உயருதுன்னு, இப்படி இப்படி சத்தம் போனாம எனக்கு சொல்லிட்டு போறேன்.
1: அது ஆனா நீங்க சொன்ன மாதிரி முக்காவாசி தண்ணி இருக்கணும், அப்பதான் மேல வரும்.
0: அரவாசி
1: சிரமம் தான்,
0: அரவாசி தண்ணி இருந்தாலும் வரும் மாமா. அரவாசிக்கு அரவாசிக்கு அரவாசி வந்தாலும் கொஞ்சம்
1: அந்த கல் வந்து நம்ம அது இடைவெளி இல்லாம போட்டா ஓரளவுக்கு மேல வர வாய்ப்பு உண்டு.
0: வாய்ப்பு உண்டு நிச்சயம். வந்துருச்சு வந்துருச்சு, ஆனா அப்பா அப்ப போட்டு காட்டுக்கு வந்துருச்சு மேல மேல. நான் அதுக்கு பிறகு வாய மும்மண்டுட்டேன். அவர் இதுக்கண்டு போய் மாமா கீழே இருக்கிற அந்த இந்த பூஞ்சட்டிக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து லாசும் கொண்டு தண்ணியும் கொண்டு இப்ப நான் நிகழ்ச்சி செய்யக்குள்ளே எனக்கு இதுல காட்டிட்டு போய் இதுக்கு மேல ஒன்றுமே பேச முடியாது. தீர்த்துட்டார். சரி, இன்னைக்கு மாமாவுக்கு என்ன பாட்டு?
1: மாமாக்கு அதாவது மைனா பாட்டு தான்.
0: மைனா
1: பாட்டுடன் திரைப்படம் கொடுங்க.
0: காதலுடன்
1: என்ன ஒரு மைனா அந்த பாட்டு
0: காதலுடன். அதுல உச்சி கிளையிலே ஒரு மைனா
1: மைனா
0: மைனாவா மைனாவானு

0: அவரு நைனா
1: நைனா உச்சிக்கலைக்கு போக முடியாமா, முடிஞ்சு விழுந்துருவாரு. இது மைனாண்டா நீங்க இன்னைக்கு சாவல் சமிதா காணையில அவருக்கு பறவையில பாட்டு தெரியாது,
0: பறந்து வந்துட போறாரு.
1: இல்ல அது மட்டும் இல்ல, நான் இன்னொருபடியும் சொன்னேன், நீங்க உங்களோட விரும்பின பறவைய சொல்லுங்க, உங்களோட குணத்தை நான் என்னன்னு அறியறதுக்கு சொன்னேன். அத நான் பயத்துல வரையல. இப்ப ராஜவேல், உங்களுக்கு பிடிச்ச பறவையை நீங்க சொல்லணும், மற்றது எங்களுடைய தமிழன் பாரதி, நீங்களும் உங்களோட பிடிச்ச பறவையை நீங்க சொல்லணும், அப்பதான் நாளைக்கு நான் உங்களுடைய எல்லாருடைய குணத்தையும் சொல்லுவேன், சரியா? இப்ப பாடும் பாடல் தமிழன் பாரதிக்காக நாங்கள் தெரிவு செய்த பாடல், நீங்கள் தெரிவு செய்து எழுதிய காக்கா பாடல் எங்களுடைய முத்துவேல் அவர்கள் கேட்டுட்டாங்க. தயவு செய்து வாட்ஸ்அப்ல எங்கேயாவது நீங்க கையை உயர்த்துங்க, அப்பதான் இப்ப அந்த பாடல் கிடைக்கும்.

அடுத்த பாடல் எங்களுடைய சந்திரராஜ் மாமா கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். உச்சிக்கிளையிலே உச்சிக்கிளையிலே ஏ மைனா கேட்கலாம். காதலுடன் திரைப்படத்தில் இருந்து

மணிகண்டன், உங்களுக்குரிய பாடலை நீங்கள் எழுத்து வடிவில் தந்தால் அந்த பாடல் எழுதிக்கிட்டீங்க. வணக்கம் மீராம்மா, இந்த இரவு நேரத்தில் எனக்கு ஒரு பாடல் தாருங்கள். படம் செந்தூர பூவே. அதுல எங்க சிந்தூர பூவே, கிளியே இளங்கிளியே, சிந்தூர பூவே படத்துல கிளியே இளங்கிளியே இந்த சபையிலே வந்தது என்ன, வந்தால் என்ன? ஓஹோ, ஓ நீங்க உங்களுடைய மணிகண்டன், உங்களுக்கு விருப்பமான பறவை என்ன என்றதையும் நீங்க எழுதி விடுங்க. அப்பதான் நாளைக்கு உங்களோட குணத்தை பற்றி நான் எடுத்து வரோம். சரியா, சாத்திரம் பார்த்து உங்களோட சாத்திரம் என்னன்னு பார்த்து உங்களோட மனநிலை நீங்க என்ன மாதிரி குணம் படுத்தவர்ன்றது நான் நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லும். பறவை, என்ன பறவை உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க. எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. சரி, இப்பொழுது மாமாவுடைய பாடல்.

0: மாமா பாட்டு கேட்டோடன மாமி எப்படியும் நித்திரையால விளம்பி பாட்டு கேட்பா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. எப்படி அட அந்த சான்ஸ் மாமியோட குரல் வர்றதுக்காக தானே நான் இருக்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் முன்பே கதவு மூடிடுவேன்ல. இப்படி கேட்டோட மாமா கோவம் வரபோது போனை கொண்டு வீட்டை வராம இருக்க போறார். சரி, எப்படி இருக்கிறீங்க ராணி அம்மா? நீங்க என்ன பாட்டு? முதல்ல உங்களுக்கு பிடிச்ச பறவையை சொல்லுங்க. நீங்க என்ன பறவை?
1: எனக்கு எல்லா பறவையும் பிடிக்கும்.
0: ஐயா, நீங்க என்னங்க, நீங்க பிடிச்ச ஒரு பறவையை சொல்லுங்க பாக்க. உண்மையிலே
1: எனக்கு சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்கும்.
0: சிட்டுக்குருவி, அது நல்லா. சிட்டுக்குருவி. சரி, அப்ப என்ன பாட்டு இன்றைக்கு உங்களுக்கு?
1: மனுநீதி படத்துல இருந்து.
0: என்ன படத்துலயம்மா?
1: மனுநீதி.
0: மனுநீதி.
1: நீலாடும் பற பக்கத்துல ஓட.
0: மனுநீதியில என்ன? மயிலாடும் சூப்பர் பாட்டு. அது நீங்களே பாடலாம் போல இருக்கே, நீங்களே. சரி, நீங்க வீட்டுல ஏதாவது பறவை வளர்த்திருக்கீங்களா? நீங்க சின்ன வயசுல இப்ப
1: வளர்த்திருக்கேன்.
0: என்ன பறவை? கிளி. கிளி அது பேசுமா நீங்க வளர்க்கும் போது?
1: தங்கச்சி பேர் மட்டும் சொல்லும்.
0: ஓ, தங்கச்சியோட பேர் மாத்திரம் சொல்லும். அது ஏன் உங்க பேர் ஏன் சொல்ல மாட்டேங்குது? அது
1: வளர்த்தது அவன்
0: வளர்த்தது அவன் வளர்த்தது. ஆனா நீங்க கிட்ட போய் பேசுறது இல்லையா?
1: நான் பேசினா அவதான் எல்லாமே நல்லா ட்ரைனிங் எல்லாம் குடுக்கறது அவதான்.
0: ஓ, அதனால அவனோட பேரை மட்டும் அதை சொல்லும்.
1: நீங்க
0: கிட்ட போய் சும்மா அந்த சொல்லுவாங்கல்ல ஹாய். அந்த சில வசதி படைத்த வீட்டுல ஆயாமார் தான் பிள்ளைகளை வளர்க்கறது. அம்மா அம்மா எல்லாம் அம்மாக்கள் கொஞ்சம் அந்த கிளப்புக்கு அங்க இங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த கிட்ட வந்தோடனே பிள்ளை ஹாய் எப்படி இருக்கிறீங்க படிச்சிட்டீங்களா நல்ல பிள்ளை ஓகே போய் பாடுங்க. ஆயாதான் தாய போலவே வளர்ப்பார், அது உண்மை. அதனால அந்த குழந்தையெல்லாம் ஆயா மேலே பாசம் வச்சு. அப்படித்தான் நீங்க இப்ப கிளியெல்லாம் நீங்க போய் ஹாய் என்னட்டு வந்தா அது உங்களோட பேரை சொல்லாது. நீங்க கொஞ்சி கொஞ்சி பேசணும். அதோட
1: அதுதான் பேசுவோமா. இந்த கூறுலாம் சுத்தம் பண்ணுவாங்க,
0: அதெல்லாம் அவங்க. அதானே, நீங்க கள்ளி. அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு கள்ளி அவதான். எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செய்வா.
1: இப்ப எல்லாமே பிடிக்கும். என்ன வளர்த்தாலும் அவர்கிட்ட நல்லா சேர்ந்துக்கும்.
0: சேர்ந்து
1: ஒரு பாலம் வைக்கிறது, பழம் குடுக்கறது எல்லாம் அப்படி கிழிச்சி ஏத்த மாதிரி பேசி கொடுப்பாவா?
0: கொடுப்ப.
1: நமக்கு அந்த பொறுமை வராது.
0: கிளி, நீங்க கிளிக்கு கொடுக்கலாம். கிளிக்கு குடுக்கறானு நீங்க பழத்தையெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்க. அன்னைக்கு செய்வீங்கல்ல அதிரசமா? என்ன என்ன கொண்டு வந்தீங்க கல்யாணத்துல இருந்து? அது என்ன எங்களுக்கு என்ன கொண்டு வந்துட்டு நீங்க எங்களுக்கு தானா நீங்க சாப்பிடுறீங்கல்ல? அதுவரை மாமாவுக்கும் கொடுத்து கட்டி கொடுத்து நீங்க எங்களுடைய எல்லாத்தையும் அவர் கடையில சாப்பிட்டு போட்டு இன்னும் வீட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தனக்கு
1: நீங்க
0: இப்ப அந்த கிளி இருக்கா உங்களோட தங்கச்சிட்ட? ராணியம்மா, உங்களோட தங்கச்சி
1: கிளி இல்ல?
0: இல்ல இல்ல.
1: நாங்க வீட்டுல இருக்கும் போது மூணு கிளி வளர்த்தோம். ரெண்டு வந்து ஒரு அண்ணன் வந்து கிஃப்ட் பண்ணாங்க எங்களுக்கு.
0: இல்ல, மற்றது கிளி எல்லாத்தையும் நீங்க ஒரு கிளியை வளர்த்தா தான் அது பேசும் நிறைய. நீங்க மூன்று ஒண்டா வச்சிருந்தா பேசும்.
1: இல்ல இல்ல, மூணு கிளி
2: அந்த கிளி பேர் வந்து மஞ்சு. நாங்க பேசுவோம் அந்த கிளியோட பேரு மஞ்சு.
0: மஞ்சு மற்ற ரெண்டுக்கு
2: மஞ்சு இங்க வான்னு கூப்பிட்டா வரும். கிங்ஸ்லே கிங்ஸ்லேன்னு கூப்பிடும்.
0: கிங்ஸ்லே
2: கிங்ஸ்லேன்னு கூப்பிடும். மூணு கிளி வளர்த்தம்மா, மூணுமே கொடி ஒரு கயிறு கட்டி விட்டோம்னா பக்கத்துல செம்பருத்தி செடி உண்டு, அதுல கயிறு கட்டி ரெக்கானா கட் பண்ணிருப்போம், கயிறு கட்டிட்டு அதுல விட்டுருந்தோம்னா அந்த அந்த இடத்துல நிக்கும், நின்னு அப்படி நடந்து போகும்.
0: கயிறு எங்க கட்டுறீங்க, கால்லயா?
2: கிளியோட கால்ல இல்ல,
0: அப்ப
2: ஒரு கொடி கொடினா கயிறு,
0: அதுல கட்டுனா நீங்க அந்த அந்த கயிறுல நிக்கும் அது, அப்படியா?
2: அந்த கயிறுக்கு மேல நிக்கும், மூணு கிளியும் ஒன்னாவே நிக்கும்.
0: நிக்கும் நிக்கும், ஒரு இடம் போகாது.
2: போகாது, ஏன்னா ரெக்க கட் பண்ணிருப்போம் இல்லையா,
0: இருந்தாலும் அது தத்தி தத்தி அங்க எங்கேயும் போயிட்டு போகாது, அவங்களை விட்டு
2: போகாதுமா.
0: அடையாப்பா
2: அதுலயும் நிக்கும், அந்த கொடிக்கு மேல நிக்கும்.
0: நிக்கும் நிக்கும், அது பழகிருச்சு உங்களை உங்களையே.
2: அதை விட என்னன்னு தெரியுமா, நாங்க அணில் வளர்த்தோம். அந்த அணில் வந்து மேல மூணாவது மாடியில நிக்கும், ராஜான்னு கூப்பிட்டா கீழே வீட்டுக்கு வரும்
0: வரும்.
2: அது வந்து நாங்க எல்லாரும் ஃபேமிலி ஃபுல்லா சேர்ந்து வளர்த்தோம், இங்க சிதம்பரம் வந்த பிறகு வளர்த்தோம்.
0: அடையப்பா இந்த வீட்டுல, அப்புறம் நான் வந்த வீட்டுல,
2: இந்த வீட்டுல நீங்க வந்தீங்களா அந்த வீட்டுல, அது வந்து கொல்லப்பக்கம் கதவு திறந்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னீங்களா, நம்ம தட்டுல இருந்து மீன் எடுத்து கீழே வச்சு அந்த இடத்துல நின்னு சாப்பிட்டு போகும்.
0: அது அணில் மச்சம் இது சாப்பிடுமா, மச்சம் அதாவது மாமிசம்
2: சாப்பிடும்,
0: மீன் எல்லாம் சாப்பிடுமா?
2: சாப்பிட்டு நான் அணில் பாத்துருக்கேன், என் தட்டுல இருந்து மீன் எடுத்து சாப்பிட்டுருக்கேன் அணில்.
0: அப்படியாப்பா, இன்னைக்குதான் நான் கேள்விப்படுறேன் அணில் மா இது மீன் சாப்பிடுதா?
2: எனக்கே தெரியாதுமா, நாங்க சாப்பிடும் போது என் தட்டுல இருந்து மீன் எடுத்து சாப்பிட்டுருக்குது.
0: அது எப்படி?
2: சாப்பாடு எடுத்து சாப்பிடுமா, அழகா தூங்கும் பாருங்க, நம்ம டிவி மேல படுத்து நல்லா தூங்கிட்டு தூங்கி முடிச்சு அழகா கொட்டாயி விடும்.
0: இப்ப எங்க அது? அப்ப
2: அது வந்து என்ன பூனை சாப்பிட்டுருச்சு,
0: அதுதான் பூனை பிடிச்சிடும், கவனமா இருக்கணும். அணில
1: பூனை
2: நாங்க ஊர்ல இல்லம்மா, அப்போ ஊருக்கு போயிருந்தோம், அது வந்து வீட்டுல வந்து மூட்டை இருந்தது, அந்த மூட்டைக்குள்ள போய் அணில் உருந்துருக்கு, பூனை கிட்ட மாட்டிருச்சு, அதால வெளியில வர முடியல. நாங்க வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், வெளியே நின்னு வரல. அப்புறம் இந்த மூட்டையை எடுக்கும் போதுதான் அந்த அணிலோட வால் பகுதி வந்து உள்ள இருந்துச்சு, அதுக்கப்புறம் தெரியும் ஓகோ பூனை தின்றுச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு.
0: ஐயோ,
2: அது பேரு ராஜா.
0: இது
2: கேள்விப்பட்ட அணில் வந்து எங்க மேல நிக்கிற மாதிரி போட்டோ இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன்.
0: அனுப்புங்க, இது ரொம்ப கவலையான ஒரு விடயமா போச்சு. எதுக்கு நீங்க பூனையை வீட்டுக்கு விட்டுட்டு போனீங்க?
2: நம்ம பூனை கிடையாது.
0: அப்ப அது என்ன வீட்டுக்குள்ள வந்துருச்சு பூனை?
2: அது ஏதோ ஜன்னல் வெளியாது வந்துருக்குது, அது எங்களுக்கே தெரியாது.
0: ஐயோ,
2: ஆனா சூப்பரா கூப்பிட்டா வருமா, ராஜான்னு கூப்பிட்டா வெளியில மரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும்.
0: போயிட்டு வரும் அடையாப்பா,
2: சாயங்காலம் 6 மணி ஆனா படுக்கிறதுக்கு வரும், அப்புறம் மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வரும், காலையிலயும் வரும், நைட்டு நம்ம வீட்டுலதான் வந்து தூங்கும்.
0: நீங்க கிட்ட போய் தொட்டா எல்லாம் நிக்கும்,
2: எங்க தோல் மேல எங்க கையில எல்லாம் நிக்கும் பாருங்க, நான் போட்டோ அனுப்புறேன் பாருங்களேன்.
0: கோடி இருக்கா அந்த சின்ன அணில் இல்லையா?
2: கிடையாது, ஒரு அட்டை பெட்டிக்குள்ள துணி போட்டு அது உள்ளே பழக்க வச்சிருவோம், குட்டில பால் குடுத்துட்டு அது உள்ளே உள்ள விட்டுருவோம், அது முடி முளைக்காத குட்டி, அப்புறம் முடி முளைச்சு கண்ணு எல்லாம் முளைச்சு வளர வளர அது அப்படியே நம்மளோட ஸ்மெல் அதுக்கு தெரியும்,
0: தெரிஞ்சிருச்சு,
2: அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு.
0: இல்ல நான் கேக்குறேன், அது அந்த கோடு முதுகுல கோடு உள்ள அணிலா?
2: முதுகுல கோடு உள்ள அணில்
0: அணில், அத சின்ன அணில், குட்டி அணில் இல்லையா? இங்க வந்து சிக்குமங்கலம் அது அப்படி என்று சொல்லுவாங்க, குட்டி அணில் இருந்துட்டு தான் காணலாம், இங்க இருக்கிறதெல்லாம் பெரிய அணில், கருப்பு சாம்பல் கலர்ல பெருசா இருக்கும், மிக சரியான பெருசு.
2: நாட்டு அணில் சொல்லுவாங்கல்ல?
0: நாட்டு அணில் அதுதான். ரொம்ப கவலையா இருக்குது, இனி அப்ப பின்பு நீங்க ஒரு அணில அப்படி வளர்க்கல குட்டி அணில் கிடைக்கும்.
2: அதுக்கப்புறம் வளர்த்த அணில் வந்து அந்த அளவு பழகல, ஓடிடுச்சு. அது நான் தூத்துக்குடியில இருந்து எடுத்துட்டு வந்தேன் அணில் குட்டி.
0: ஓ, அது தூத்துக்குடிக்கு ஓடிச்சு.
2: நம்ம மரத்துல மாமரம் நிக்குது இல்லையா, அது போயிருக்கு. அதுல நிறைய வேற அணில் வரும்ல,
0: வேற அதோட சேர்ந்து போயிருச்சு. ஆனா இந்த அணில் போகல, மற்ற அணிலோட இல்லையா குடிகொண்டு
2: போகல. ஆண் அணில், ஆண் அணில் நாங்க வளர்த்தது.
0: அந்த ராஜான்றது ஆண் அணில். அப்ப இது ரெண்டாவது வளர்த்தது இது பெண் அணிலா?
2: இல்ல, அது ஆண் அணில் தான்.
0: அது பழகி இல்ல, அதனால அது ஓடிடுச்சு இல்ல. ரொம்ப கவலையா இருக்குதானா? ஆனா அணில் வளர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் துப்புரவாக இருக்கும் பழக்கங்கள் எல்லாம்.
2: மாம்பழம் பீஸ் எடுத்துட்டு போய் சாப்பிடும் பாருங்களா,
0: வச்சு வழிவா சாப்பிடும்.
2: சாப்பிடுவேன். ஆனா வீட்டுக்குள்ள செல்லாம் பாக்க முடியாது, ஒரு பொருள் வச்சாது எல்லாம் கடிச்சு கடிச்சு
0: எல்லாம் கடிச்சு தின்றோம். அதாவது இந்த நிலக்கடலை, கடலை வகையெல்லாம் கடிச்சிடும். வேற என்ன
2: பார்க்காது,
0: வேற என்னத்த கடிக்கும்? இந்த வயரெல்லாம் கடிக்குமா? அது
2: எல்லாம் பேப்பர், செல்ல பேப்பர் கிழிச்சு விரிச்சு ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கவே முடியாது.
0: ஓ,
2: அது ஆனாலும் அது வந்து தூரம் கூட மனசுல, அது அது செய்யறது வந்து நல்லா இருக்கும் பார்த்து ரசிக்கிறது.
0: கவனமா இருக்கணும், ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் அரிச்சு போட்டுரும் இல்ல. கவனமா இருக்கணும். கேட்க ரொம்ப கவலையா இருக்குது அது அப்படி நடத்தத. அதை அதை ஒன்றில் நீங்க அத ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்க ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு போயிருக்கணும், இல்லாட்டி அது அப்படி போயிருச்சு. நல்லது ராணி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: பாட்டு
0: பாட்டு பாட்டு எடுத்து வர்றேன். இப்ப மாமாட பாட்டு கடத்தது உங்களோட பாட்டு, சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மஜித், நீங்க இணைஞ்சிருந்த நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களே அடி அப்பா, என்ன நடந்தது இந்த நேரம்? நீங்க 12:21 முடிச்சிருக்கீங்க மஜித். காட்டிலைக்கு வாங்கோ, மீண்டும் அழைப்புக்கு வாங்கோ. மணிகண்டனுக்கு பிடித்த பறவைகளில் புறா ஒன்று, அது அழகாகவும் அதுக்கு முன்பாக மஜித் அவர்களை சந்தித்து விடலாம். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் அம்மா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கலாம். அடிக்கடி அடிக்கடி நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களோட குரல் அந்த கண்ணீர் இருக்கிற குரல் நான் அன்றைக்கு சொன்னு ஷாவுல் ஹமீன் வந்து கேட்கிறார், எங்கட குரல் மட்டும் கண்ணீர் இல்லையாண்டு. அத நீங்க என்னன்னு கேட்கலையா?
3: எனக்கு
0: ரெண்டு ஸ்பீக்கர் தான் இருக்குங்க, அதுல அவர் பேசணும்னு அந்த ரெண்டு ஸ்பீக்கர் சரி. எப்படி இருக்கீங்க மஜித், ஏன் தூங்காம இருக்கீங்க இன்னைக்கு இவ்வளவு நேரமா?
3: பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, தூங்க விடாம எல்லாம் பண்றாங்க.
0: அதனால நீங்க தூங்கல?
3: நானும் தூங்கல.
0: என்ன பாடல் எல்லாம் போடுறாங்களா?
3: இருக்கும்
0: பாடல் எல்லாம் போடுறீங்களா?
3: இல்ல, நாளைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க. இன்னைக்கு வந்து மருதாணி தடவுறாங்க, நாளைக்கு மஞ்சள் தடவுவாங்க. வெள்ளிக்கிழமை திருமணம்.
0: அது சைவ, அதாவது சைவ முறைப்படி நடக்கிறது இல்ல அப்படியா?
3: இஸ்லாம் இல்ல, இஸ்லாமிய வந்து அசைவம் தான் இருக்கும்.
0: இல்ல, இஸ்லாமிய திருமணமா இல்லாட்டி? அவங்க நல்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதுகள் வச்சு கொண்டு போவாங்க இல்ல திருமணம். நான்
3: இன்னைக்கு வந்து விரலுக்கு மருதாணி தடவி அது டிசைன் பண்றது,
0: அது எல்லா பெண்களும் செய்வாங்க இல்ல? இல்ல, அதாவது கூட கூட இருக்கிறவங்க போடுவாங்க தங்களுக்கு.
3: கூட இருக்கிறவங்க தான் அதிகமா போடுறது
0: பொண்ணுக்கு. இதான் சாட்டு சான்ஸ் கிடைச்சிட்டு உடனே போட்டுருவாங்க என்ன கூட இருக்கிறாங்க.
3: அதேதான் அதேதான் கூட இருக்கிறதுதான் அதிகமா போடுறது.
0: நிச்சயமா அது அவங்க அரைச்சி எடுப்பாங்களா, அரைச்சி எல்லாம் தாங்களே எடுப்பாங்களா, இல்லாட்டி இந்த கடையில விக்கிறது?
3: ஆமா அரைச்சிதான் எடுப்பாங்க, அது மொத்தமா வாங்கிட்டு வந்து அரைச்சி எடுத்துருவாங்க,
0: அரைச்சி எடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷா.
3: ஆமா
0: இது கடையிலேயே விக்குது.
3: சட்னி மாதிரி இருக்கும்.
0: என்ன மாதிரி இருக்கும்?
3: புதினா சட்னி மாதிரி இருக்கும்.
0: புதினா சட்னி நல்ல காலம் பக்கத்துல வச்சா தொட்டு சாப்பிடுவாங்கல்ல.
3: பாக்குறதுக்கு கலர் அதே
0: தான். நிச்சயம் நிச்சயம் நான் பாத்துருக்கேன்.
3: வேற
0: அந்த மருதாணி வந்து தலையிலயும் வச்சு முழுகுவாங்கல்ல, தலைமய முடிக்கு
3: வைக்கிறாங்கல்ல மருது வந்து கொஞ்சம் அதாவது கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிடாது,
0: ஆயிரும் நல்ல அழகா இருக்கு. சிலவங்களுக்கு அழகா இருக்கு, நாங்க எல்லாம் வச்சு அழகு இருக்காது அந்த கலர். எங்களுக்கு
3: சில பேர் இந்த தாடியில வச்சுக்குவாங்க,
0: தாடியில போட்டுருக்குவாங்க. ஆமா அது வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே.
3: மருதாணி மருத்துவ குணம் இருக்கு
0: இருக்கு, அதனாலதான் அவங்க முன்பு அந்த காலத்துல அதுக்கு தான் அதை எடுத்து வந்தாங்க. இப்ப எல்லாம் ஸ்டைலுக்கு எடுத்து வர்றாங்க. இப்ப
3: என்ன
0: கேக்க வச்சிட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: அது கருப்பா இருக்க ரொம்ப பிடிக்கும்.
0: அது அதுல கருப்பு காப்பா, இந்த கருப்புக்கு உதாரணம் காக்காவை தானே சொல்லுவோம் நாங்க எப்பவும் டக்கண்டு.
3: இல்ல அதுல இது நான் கருப்பு சொன்னது சும்மா, ஆனா அதனுடைய ஒற்றுமையை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஒற்றுமை நிச்சயம் நிச்சயம் உண்மை. அது
3: காக்காவோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உண்மையா அழகு,
3: அதனால எனக்கு காக்கா ரொம்ப பிடிக்கும்.
0: மகாதேவியில்
3: ஒரு பாட்டு இருக்கு, காக்கா காக்கா மை கொண்டா ஆடை குருதி மலர் கொண்டா பசுவே பசுவே பால் கொண்டா பச்சை கிளியே பழம் கொண்டா
0: காக்கா காக்கா மை கொண்டா
3: காடை குருவி மலர் கொண்டா
0: காடை குருவி
3: பசுவே பால் கொண்டா
0: பசுவே பசுவே பால் கொண்டா பச்சை
3: கிளியே பழம்
0: கொண்டா. அங்கால வேற என்ன கொண்டு போது அவ்வளவுதானே?
3: இது கொண்டு போதும் இப்போதைக்கு.
0: அங்கால உங்களுக்கு தெரியாது கொண்டு வர்றது என்ன?
3: அது அது ஆமா,
0: அதனால அதை வந்து நீ
3: பண்ணுங்க.
0: அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
3: உண்மைதான் உண்மைதான்.
0: இந்த பாட்டை இப்பவே எடுத்து வரணும்னா இப்ப ராணி அம்மாவோட பாட்டு, அடுத்த ராணியம்மாட பாட்டு, அடுத்த உங்களோட பாட்டு. ஏனண்டா இது என்ன மிச்சம் என்ன கொண்டு வர்றதுன்னு பாக்குறதுக்கு, இந்த நாலு விஷயத்தை விட அங்கால என்ன என்ன கொண்டு வர போதுன்னு பாக்கணும்.
3: இல்ல ஒரு நல்ல ஒரு கருத்து பாட்டு உங்க குரல்லே வர எம் ராஜேஸ்வரி குரல்.
0: அவங்களோட குரல்ல நல்ல பாடல் அது. அது சின்ன பிள்ளைகளுக்குரிய பாடல் எல்லாம் அவங்கதான் பாடியிருப்பாங்க. அந்த குரல் மாதிரி இப்ப யாருக்கும் இல்ல, யாரும் அப்படி
3: பாடல.
0: ராஜேஸ்வரி எம் எஸ் ராஜேஸ்வரி பாருங்க, இந்த பாடல்கள் இவ்வளவு பேர் பாடுறாங்க, அவருடைய அவங்களோட குரல்ல இன்னும் யாரும் தயாராக இல்லைன்னுதான் சொல்லலாம். அந்த குழந்தை குரல்ல
3: நிச்சயமா நிச்சயமா உண்மைதான் உண்மைதான்.
0: இப்ப பாருங்க, காக்கா மை கொண்டா, காடக்குருவி மலர் கொண்டா, பசு பால் கொண்டா, அந்த மூணு தானே சொன்னீங்க
3: நீங்க,
0: பச்சைக்கிரி பழம் கொண்டா நாலு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா அங்க வேற என்ன கொண்டாண்டு வருதுன்னு பாக்கணும்.
3: அந்த பாடல் போடுறது யாரும் நானும் மறந்துட்ட. ஏன்னா இது நான் பிறக்காததுக்கு முன்னாடி வந்த படம்.
0: ஐயா அப்ப நீங்களே பிறக்காத நேரம் வந்தேன்டா, அப்ப நாங்க எந்த காலம் நல்லா இருக்குது கதை. சரி சரி, உண்மையிலேயே மகாதேவி படம் இல்லையா அது? மகாதேவி. அப்ப நீங்க நாளைக்கு அந்த திருமணத்துக்கு போவீங்களா நீங்க எல்லாரும்?
3: நாளைக்கு திருமணம் போய்தான், தங்கச்சி பொண்ணுதான்.
0: ஓ, தங்கச்சி பொண்ணுக்கு. அதுதான் நீங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியான வைபவத்துலதான் எல்லாரும் கூடி இருந்து அந்த சந்தோஷம் எங்கும் கிடைக்காது உண்மையிலேயே.
3: இந்த பாருங்க, பம்பாயில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நாளைக்கும் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டத்தில் தான் எல்லாரும் சேர முடியுது, பேச முடியுது,
0: பேச முடியுது, அல்லாடி பாக்க முடியாது, பேச முடியாது. அங்கங்கே அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க இல்ல? திருமணங்களுக்கு வந்து சேர்றது கூட எப்படி என்றா ஹால்ல புக் பண்ணிடுறாங்க, வீட்ல எல்லாம் செய்யறது இல்ல, எல்லாத்தையும் ஹால்ல கொடுத்துறாங்க. அந்த நேரத்துல ஹால்ல வந்துட்டு ஹாய்ன்னு வராங்க, ஒரு என்வலப் அங்க இருக்கிற பாக்ஸ்ல போடுறாங்க, வந்து சாப்பிடுறாங்க, போற நேரம் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அண்ணிய உண்ணியம்மா.
3: அதாவது அந்த திருமண ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஹால்ல தான் வைக்கறாங்க, ஏன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா?
0: ஓ, ஆனா இல்ல, சொந்தங்கள் எல்லாம் வீட்டுல நிறைஞ்சு நிக்கமில்ல வந்து உங்கள்ட்ட?
3: சொந்தம் இந்த இந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அந்த வீட்டுலதான் பந்தல் போட்டு, வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு செஞ்சுக்கிறாங்க,
0: அதுதான்.
3: ஆனா திருமணம் வந்து ஹால்ல தான் இருக்கும், ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது வருவாங்க இல்லையா?
0: அது உண்மை,
3: ஆயிரம் பேர் வரும். அப்ப சாப்பாடு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இதெல்லாம் அந்த பெரிய ஹால்ல தான் அது ஆகும்.
0: ஆகும் ஆகும். சூப்பர் சூப்பர்.
3: ஆமா ஆமா ஆமா,
0: நல்ல நல்ல. எங்க என்னுடைய அதாவது மொன்றிய தமிழ் வானொலி சார்பாகவும், எங்கள் எல்லோருடைய சார்பாகவும் அந்த மணமகன் மணமகளுக்கு சிறந்த வாழ்த்துக்களை, இனிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இனி
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: புனிதமான இந்த நாட்களில் காலடி எடுத்து வைக்க போறாங்க அவங்க, எப்பவும் சிறப்பாகவே வாழணும் இப்பொழுதும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம், வாழ்த்திக்கிறோம். உங்களுடைய உங்களை பாடல கேளுங்க விழிச்சிருந்து, சரியா?
3: நீங்க ஒரு பண்ணுங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி வணக்கம் அம்மா, நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். அதான் பாத்தீங்களா, இப்ப நான் என்னண்டா ஒரு வேண்டுதல் வைக்க போறேன் கடவுள்கிட்ட. எல்லாருக்கும் இப்படி திருமண வைபவம் வரணும், ஃபங்க்ஷன், அப்பதான் எல்லாரும் விழிச்சிருப்பாங்க. சரி, இப்பொழுது மாமாவுடைய பாடலை கேட்கலாம்.

பாடல் எங்களுடைய மஜித் உங்களுடைய பாடல், அருமையான பாடல் காட்டிலுக்கு வரப்போறது. நேரம் சரியா 12:40 இந்திய இலங்கை நேரம் நான் சொன்னது. இனி 2:10 கனடிய நேரம். மஜித் உங்களுடைய அந்த பாடல கேட்கலாம். எனக்கு இந்த பாடல கேட்கணும் போல இருக்குது. அந்த நாளுக்கு பிறகு வேற என்ன கொண்டா கொண்டாண்டு சொல்றாண்டு பாக்கலாம். இந்த பாடலுக்கு பின்பாக மணிகண்டன் உங்களுடைய பாடல். தூங்கிட்டீங்களா இருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க மணிகண்டன். உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வரும்.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

கொண்டாண்டு அந்த நாலு பேர்கிட்ட மட்டும்தான் கேட்கறாங்க, மற்றபடி அதுல கொண்டாண்டு எதுவுமே வரையில. மகாதேவி திரைப்படத்தில் இருந்து எங்களுடைய எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் சாவித்ரி அம்மா அவர்களும் நடித்த படம் 1957, அதாவது 1957 ஆண்டு இந்த படம் வெளிவந்திருக்கிறது. உண்மையிலேயே 57 ஆண்டு நீங்க பிறக்க இல்லையா மதி? இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது, பரவாயில்ல. சரி, அந்த நாட்கள்ல அதான் 57 தான் இது வெளிவந்திருக்கிறது. அருமையான பாடல், நல்ல பாடல். அவருடைய எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த அம்மாவின் குரலுக்கு இன்னும் யாரும் ஈடாக பாடுறதுக்கு, அந்த குரல்ல பாடுறதுக்கு யாரும் உருவாகவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய மணிகண்டன் உங்களுடைய பாடல். இனி யாருமே கை உயர்த்த இல்ல, நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களோ இல்லையோ, கேட்டிருக்கிறீங்க எப்படியும் நீங்க கேப்பீங்க என்ற அந்த எண்ணத்தோட உங்களுடைய பாடல், அதோடு என்னுடைய பாடலோடு நிறைவு பெறும். இது உங்களுடைய பாடல், குயிலே இளங்குயிலே பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

கேட்ட பாடல் இல்லையென்று நினைக்கிறேன். இது வேற ஒரு பாடலாக இருக்கலாம். நீங்க கேட்ட பாடல் குயிலே இளங்குயிலே என்று வருகிற இன்னொரு பாடலும் இருக்கிறதன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாடலை எடுத்து வருகிறேன். அது என்ன பாடல், என்ன படம் என்று நீங்க சொல்லியிருந்தீங்க. குயிலே இளங்குயிலே என்ற பாடல் மணிகண்டன். நீங்கள் கேட்டிருக்கும் படம் செந்தூரப்பூவே என்ற படத்திலிருந்து நீங்க கேட்டிருக்கிறீங்க. சரி, இன்னும் ஒரு பாடல். சரி, இந்த பாடல் எடுத்து வந்து அந்த பாடலை எடுத்து வரலாம். என்ன அந்த பாடல் மாறக்கூடாதல்ல, இதுவும் ஒரு கேள்விதான். சரி, இந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

இது நீங்கள் கேட்ட பாடல் தான் செந்தர பூவே படத்தில் இருந்த இந்த பாடல், சரியான பாடல். சரி, அடுத்து என் விருப்ப பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய தினம் உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் என் விருப்பத்தில் இணைகிறது. நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் ஒளித்திருந்தவர்களுக்கு பாடல் எடுத்து வந்து விட்டோம். இந்த பாடல் அனைத்தும் நாளைய தினம் உங்களுக்கு ஜெகபர் சாதிக்கண்ணாவுடைய நிகழ்ச்சிக்கு பின்பாக காற்றிலைக்கு வரும். நாளைய தினம் எங்களுடைய முத்துவேல் அவர்களுடைய நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து ரேவதி அம்மாவுடைய நிகழ்ச்சி வரும். அதை தொடர்ந்து காற்றிலைக்கு குரல் முரசு, குரல் முரசை தொடர்ந்து ஜெகபர் சாதிக்கண்ணாவுடைய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த கதம்பம் நேரல் நிகழ்ச்சி காற்றிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு அதன் பின்பு சிறி சிறி நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து நேர் விருப்பம், இவற்றையெல்லாம் நீங்க தொடர்ச்சியாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பமாக இந்த பாடலோடு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர புலர வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இணைந்த உறவுகள், கேட்டு ரசித்த உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் விருப்ப பாடலோடு நிறைவு பெறுகிறது.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சென். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சென் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சென் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.